நேயர்களுக்கு வணக்கம். இந்த முறை உங்களுக்கு தெரியுமாவில் நாங்கள் அழைத்து அறிமுகப்படுத்துவது எகிப்தின் கால்பந்து இரட்டையர்கள் ஹுசாம் ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன். ஒரே நாளில் பிறந்த இரு சகோதரர்கள் ஒரே அணிக்காக விளையாடினார்கள், ஒரே நாட்டிற்காக போராடினார்கள். இன்று அந்த நாட்டின் தேசிய அணியை ஒன்றாக வழி நடத்துகின்றார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள்தான் எகிப்தின் கால்பந்து உலகின் புகழ் பெற்ற இரட்டையர்கள் ஹுசாம் ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன். என்று அவர்களின் அசாதாரண வாழ்க்கை பயணத்தை நாம் உங்களுக்கு தெரியுமாவுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். 1980களில் எகிப்து கால்பந்து உலகின் பெரிய மாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் கெய்ரோ நகரில் வளர்ந்த இரண்டு இளைஞர்கள் தங்களது திறமையால் உலகின் கவனத்தை ஈர்க்க தொடங்கினார்கள். 1966 ஆகஸ்ட் 10 பிறந்த இரட்டையர்கள் ஹுசாம் ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன். இருவருக்கும் சிறு வயதில் இருந்தே கால்பந்தின் மீது அளவற்ற ஆர்வம். வீட்டின் முன்புறம் திருமைதானம், பள்ளி விளையாட்டு மைதானம், எங்கு பந்து இருந்ததோ அங்கு அந்த இருவரும் இருந்தார்கள். அவர்களின் பெற்றோர் கல்வியையும் ஒழுக்கத்தையும் முக்கியமாக கருதினாலும் கால்பந்தில் அவர்களின் திறமை நாளுக்கு நாள் வெளிப்பட்டது. எகிப்தின் மிக புகழ் பெற்ற கால்பந்து கழகங்களில் ஒன்றான அல் அஹிலி இவர்களின் திறமையை மிக இளம் வயதிலேயே கண்டறிந்தது. ஹுசாம் ஒரு அதிரடி ஸ்ட்ரைக்கர், கோல் அடிப்பதில் அசாதாரண திறமை. இப்ராஹிம் உறுதியான பாதுகாப்பு வீரன், எதிரணியின் தாக்குதலை முறியடிக்கும் திறன், ஒருவர் தாக்குதல் மற்றொருவர் பாதுகாப்பு, இருவரும் சேர்ந்து அணிக்கு சமநிலையை உருவாக்கினார்கள். அல் அஹிலி பல லீக் பட்டங்களையும் ஆப்பிரிக்க சாம்பியன்ஷிப் வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்தார்கள். ஹுசாம் ஹசன் எகிப்தின் கால்பந்து வரலாற்றில் மிக சிறந்த ஸ்ட்ரைக்கர்களில் ஒருவராக கருதப்படுகின்றார். 170 மேற்பட்ட சர்வதேச போட்டிகளை விளையாடி 60 அதிகமான சர்வதேச கோல்கள் போட்டிருக்கின்றார். பல ஆண்டுகள் எகிப்தில் அதிக கோல் அடித்த வீரர் என்ற பெருமையும் இவரை சாருகின்றது. அவரது வேகம், உடல் வலிமை, தலை பந்து திறன், கோல் முன் அச்சமில்லாத முடிவு, ஒரு கோல் வாய்ப்பு கிடைத்தால் அது பெரும்பாலும் கோலாகவே மாறும். இது இவரது விளையாட்டு முறையின் சிறப்பம்சம். இப்ராஹிம் அதிக கோல்கள் அடிக்கவில்லை, ஆனால் அவர் இல்லாமல் அணி முழுமையடையாது. அவர் ஒரு சிறந்த ரைட் பேக், தலைமை திறன், தந்திர அறிவு, பாதுகாப்பில் உறுதி. அவர் பல ஆண்டுகள் தேசிய அணியின் கேப்டனாகவும் இருந்தார். அமைதியாக அணியை வழிநடத்திய தலைவராக ரசிகர்களின் மரியாதையை பெற்றார். 1990 ஃபிஃபா உலக கோப்பையில் எகிப்து மீண்டும் பங்கேற்ற போது இந்த இரட்டையர்களின் முக்கிய பங்கு வகித்தார்கள். ஆப்பிரிக்க கோப்பை, ஆப்கான் போட்டிகளில் பலமுறை நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினர். 1998, 2006, 2008 ஆகிய காலகட்டங்களில் எகிப்து ஆப்பிரிக்க கால்பந்தின் சக்தி வாய்ந்த அணியாக உருவாக இவர்களின் பங்களிப்பு மிக சிறப்பாக இருந்தது. உலகளவில் எகிப்தின் கால்பந்தின் தனி அடையாளம் உருவாகவும் இவர்கள் இருவரும் காரணமாகினார்கள். இந்த இரட்டையர்கள் சுவிட்சர்லாந்து மற்றும் கிரீஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு கழகங்களிலும் விளையாடி இருக்கின்றார்கள். அந்த அனுபவம் அவர்களின் விளையாட்டை மேலும் மேம்படுத்தியது. மீண்டும் எகிப்து திரும்பிய இவர்கள் அடுத்த தலைமுறை வீரர்களுக்கு முன்மாதிரியாக மாறினார்கள். வீரர்களாக ஓய்வு பெற்ற பிறகு தமது பயணத்தை தலைமை பயிற்சியாளர், உதவி பயிற்சியாளர் என்ற தலைப்பில் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். ஹுசாம் ஹசன் தலைமை பயிற்சியாளராகவும் இப்ராஹிம் ஹசன் உதவி பயிற்சியாளராகவும் இன்று இணைந்து எகிப்திய தேசிய அணியை வழிநடத்தி வருகின்றனர். பல ஆண்டுகள் வீரர்களாக பெற்ற அனுபவத்தை இளம் வீரர்களுடன் பகிர்ந்து வருகின்றார்கள். இவர்களின் வெற்றிக்கு காரணம் கடின உழைப்பு, ஒழுக்கம், அணி செயல்பாடு, சகோதர பாசம். ஒருவர் தவறினால் மற்றொருவர் துணியாக இருந்தார். ஒருவர் வெற்றி பெற்றால் மற்றொருவர் முதலில் பாராட்டினார். போட்டி இருந்தாலும் பொறாமை இல்லை, வெற்றி இருந்தாலும் அகந்தை இல்லை. இதுவே இவர்களின் மிகப்பெரிய பலம். நண்பர்களே, ஒரு குடும்பத்தில் பிறப்பது அதிர்ஷ்டம், ஆனால் ஒரு நாட்டின் கால்பந்து வரலாற்றை மாற்றுவது மிகப்பெரிய சாதனை. ஹசன் மற்றும் இப்ராஹிம் ஹசன் ஒரு தலைமுறையை மட்டுமல்ல, ஒரு நாட்டின் கால்பந்து அடையாளத்தையே உருவாக்கி இரட்டியர்கள். அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி, திறமை மட்டும் போதாது, ஒற்றுமை, ஒழுக்கம், தொடர்ந்து உழைக்கும் மனப்பாங்கு இருந்தால் வரலாறு படைக்கலாம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.

0: கொல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லாம் செயல்.
1: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
2: Do all the good you can at all times and places and in all ways possible.
0: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
1: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
2: There is nothing more profitable than righteous living, which gives prosperity and dignity.
0: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
1: தூய மனமே நல்லறம் ஆகும்.
2: Ensure purity of mind. That is the basis of all virtues.
0: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
1: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
2: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

0: ஆடு பாத்தியாடு யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு ஃபேன்ஸா.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ்.

0: பாதி.
1: போடா
2: வேணா கழட்டிட்டோம். இந்த ஆட்டம்லாம்
1: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம் உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்க.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

பொழுதை பொழியலாம்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இதயம் மயங்காதையா, துதிப்பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா.

0: தங்க தண்டி என்ன சொல்லாம்ரே
1: தாலிபா பாக்க தகவ மாமா.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது நூலால் எழுவோம் கதை சொல்லல் நிகழ்ச்சி. தமிழகத்தில் குழந்தைகளிடையே வாசிப்பை ஏற்படுத்த நூலால் எழுவோம் என்னும் வாசிப்பு இயக்கம் கோவையில் எழுத்தாளர் ஒடியன் லட்சுமணனால் ஏற்படுத்தப்பட்டது. சமவெளியில் வாழும் குழந்தைகளின் கதை சொல்லல் நிகழ்வை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் தொடர்ந்து ஒளிபரப்ப உள்ளோம். இந்நிகழ்ச்சியின் 18வது கதை சொல்லி சண்மதி. சண்மதியை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் குழந்தைகள் கள செயற்பாட்டாளர் நான்சி கோமகன் அவர்கள். கோவை மாவட்டம் கல்வீரம்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார் சண்மதி. சண்மதியின் அப்பா பெயர் சக்திவேல், அம்மா பெயர் சௌமியா. பள்ளி அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கோலாட்ட போட்டி, நாடக போட்டிகளில் தொடர்ச்சியாக பங்கேற்றாலும் வீதி நாடகத்தில் சிறப்பாக நடித்ததற்காக மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கிறார் சண்மதி. மாநில அளவிலான வீதி நாடக போட்டியிலும் இவர் பங்கேற்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. கதைகளை படிப்பதிலும் அதை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதிலும் சண்மதிக்கு எப்போதும் ஆர்வம் அதிகம். சண்மதி கூறியிருக்கும் கதை காகமும் தென்னை மரமும். இந்த குட்டி கதை பல நல்ல கருத்துக்களை சொல்லி தந்திருக்கிறது. வாருங்கள், நாமும் சண்மதியின் கதையை கேட்டு மகிழ்வோம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சண்மதி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு மேல்நிலை பள்ளி கல்வீரம்பாளையம். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அது என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு தென்னை மரம் இருந்துச்சாம். அதில் சிட்டுக்குருவியும் அணிலும் அணுந்துச்சாம். அது போலவே ஒரு பனை மரத்தில் ஒரு காகம் வளர்ந்துச்சாம். அந்த காகத்துக்கு நீண்ட நாள் ஆசை என்னன்னா, பச்சை பசேன்னு இருக்க தென்னை மரத்தில் வாழணுன்ட்டு ஆசை. அதனால் அந்த காகம் வந்து முட்டையிடும் பருவத்தில் கடற்கரைக்கு அருகில் உள்ள ஒரு தென்னை மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான், நான் இந்த தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழட்டுமான்ட்டு. அதுக்கு அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், நான் விடுதலை விட மாட்டேன்னு சொல்லிடுச்சான். அதனால் அந்த காகம் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பனை மரத்தில் கூடு கட்டி அதோட குஞ்சுங்களோட வசித்து வந்துச்சான். ஒரு நாள் காலையில் கஜா புயல் வந்துச்சான். அதில் அந்த தென்னை மரம் கீழே விழுந்து அடிச்சுட்டு போயிடுச்சான். அதை பார்த்த அந்த காகம் அந்த தென்னை மரத்து பக்கத்தில் போய், எனக்கு நீ தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழ நீ இடம் தரலல்ல, அதனால தான் இப்படி ஆச்சான்னு சொல்லிச்சான். அதனால் அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், இல்லை எனக்கு வந்து தெரியும், நான் முதிர்த்துட்டேன், நான் விரைவில் கீழே விழுந்துருவேன்ட்டு, அதனால தான் நான் இதில் உன்னைய வாழை இடம் தரலன்னு சொல்லிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது நண்பர்களே? இதில் நமக்கு 3 செய்தி தெரியுது. அது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு தன்னம்பிக்கையோட வாழ கற்றுக்கணும், அதுக்கப்புறம் பிறரோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் தென்னை மரத்தை விட பனைமரம் மிக வலுவானதோ, அதுக்கப்புறம் எந்த மலையிலையும் கீழே விழுகாது. புரிஞ்சுச்சா நண்பர்களே? நன்றி, வணக்கம்.
2: அமெரிக்கா தமிழ் வானொலி. தமிழ் எங்கே மூச்சு.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: தம்பி, ஏய் வா யோபா,
1: என்னங்களா
0: அட உன்னைதவா, ஏனப்பா ஆள் ஆறு ஏழு அடி இருந்துட்டு அரைமுடி தேங்காய் குடிஞ்சு பொறுக்கிட்டு இருக்கியா, தப்பு இல்லையா? அது
2: மனுஷ தேங்காய் பொறுக்கிறது தப்புனா சாமிக்கு தேங்காய் உடைக்கிறது தப்பு தானுங்க.
0: எங்கிட்டயே நாத்தியம் பேசுறேனே,
2: உண்மையை பேசுறதுக்கு பேரு நாத்தியமாங்கண்ணா.
0: ஏ மனுஷனா பொறுந்தா ஒரு லட்சியத்தோட இருக்கோண்ண.
2: அண்ணா குடிஞ்சு தேங்காய் பொறுக்கறதுனால லட்சியம் இல்லைன்னு நினைச்சுக்காதுங்க, எனக்கு லட்சியம் இருக்குதுங்க.
0: என்ன
2: பின்னால தெரியுது இல்லைங்க, அரமனை
0: அதுல வேலை செய்யறோம் சொல்லு வேணா சேர்த்து விடுற.
2: இல்லைங்க, அந்த அரமனை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கோனுங்க.
0: ஏய் அட பைத்தியக்கார, சாகருக்குள்ள ஒரு இடம் உள்ள போய் பாத்துட்டு வரணும் சொல்லு, அது ஒரு நியாயம் இருக்கு.
2: நினைச்சங்காட்டித்தானுங்க வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாது நினைச்சதுனாலதான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கோம்.
0: சரி இவ்வளவு விவரமா பேசுற, நாய் கரண்ட மாதிரி பணியும் போட்டுருக்க.
2: நாய் தானே கரண்டுச்சு.
0: எப்போ
2: காலையில ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க, அதை பொறுக்கறதுல எனக்கு நாய் சரியானு போட்டீங்க.
0: நாய் ஜெயிச்சிருச்சாக்க?
2: இல்லைங்க, நான் தானே ஜெயிச்சேன். நாயை கொண்டு போட்டணுங்க.
0: அட பாவியே, நாய போய் கொண்டிருக்கேன் பாரு.
2: நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நாய் என்னங்க மனசு நின்னுங்க, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானு.
0: ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் போட்டுருக்கு. ஆமா இவ்வளவு விவரத்தையும் வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பொறுக்கிட்டு இருக்க?
2: எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா, ஆனா கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க. அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு நாலு நாள் நம்மளை துரத்தி விட்டுருவாங்க.
0: வேற வேலைக்கு எதுக்கு போற? சிரிக்கவே தெரியாதவங்கள அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவராகிறப்ப சிந்திக்கு தெரிஞ்சுட்டு நீ தேங்காய் பொறுக்கிட்டு இருந்தா இந்த தேசத்தை யார் காப்பாத்துறது? என்கிட்ட வேலைக்கு வந்துடுயா?
2: ஆ சரி.
0: வேற என்ன?
2: அமாவாசை
0: போய் அந்த கோயந்த கடையில் நான் சொன்னேன்னு சொல்லி கத்தி படாம நல்லா நகை நகை சேவிங் பண்ணிட்டு புது துணி போட்டு வரணும்.
2: சரி.
0: எவ்வளவு வேணும்?
2: ஒரு 500 ரூபாய் கொடுங்க.
3: ஹலோ, இவ ரூபாயோட மதிப்பு தெரியாம பேசிட்டு இருக்கானா?
2: தெரியுங்க, இன்னத்தை நல்லா போடுங்க. அமெரிக்கன் டாலருக்கு 7000 ரூபாய்.
0: இப்படி இப்படி ஆட இந்த கருவத்துக்கு ஏழை போடப்ப
4: இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: என்ன
1: சொல்லணும்
0: மாலாக்கா? ஐ லவ் யூ.
1: தம்பி இன்னொரு வாட்டி சொல்லுடா.
0: மாலாக்கா ஐ லவ் யூ.
1: ஏய் சிரிக்காதீங்க. உங்களை யாருக்காவது இப்படி சொல்லணும்னு தோணுச்சா? என் தம்பி என்ன சொல்றான்? அவன் சொல்லும் போதே மாலாக்கா ஐ லவ் யூன்னு சொல்றான். என் தம்பி அக்கா என்ன அவ்வளவு லவ் பண்றான் இல்லையா செல்லம்? வாங்க. அட சும்மா வாங்க சார்.
0: ஏங்கா எல்லாரையும் அடிப்ப, என்ன மட்டும் அடிக்க மாட்டேன். எல்லாரையும் திட்டுவ, என்ன மட்டும் திட்ட மாட்டேன். என்னை பார்த்து பார்த்து சிரிப்ப, ஆனா எனக்கு மட்டும் ஹோம்வொர்க்கே கொடுக்க மாட்டேன். ஏங்கா இந்த ஊர்ல இருக்க எல்லாம் காலி பசங்களும் நான் லவ் பண்றேன்னு சொல்றாங்க, நான் பண்ணக்கூடாதா?
1: இந்த ஊர்லயே நான் லவ் பண்ற ஒரே ஒரு ஆளு நீதான்டா. நானும் என் தம்பியா அவ்வளவு லவ் பண்றேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: சத்த நேரம் பாடுப்பா.
2: என்னடி முனியம்மா, கண்ணு ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுது.

0: நினைக்கிறேன். உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? என் கண்ணு முன்னாடி நீ தப்பிக்கவே முடியாது.
1: வாங்கிடுங்க.
2: இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் பூன்றிய தூண்.
1: அன்பு நாணம் உதவி கருணை உண்மை ஐந்தும் சான்றாண்மைக்கு தூண்களாம்.
2: Love, modesty, harmony, compassion and truthfulness are the five pillars of a good life.
0: இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு.
1: தீங்கு செய்தவர்க்கும் நன்மை செய்வதே சான்றாண்மை.
2: Greatness means nothing if one is unable to improve the behavior of those who cause pain.
0: இன்மை ஒருவர்க்கு எளிவன்று சால்வென்னும் திண்மை உண்டாகப் பெறும்.
1: சான்றாண்மையாளர்களுக்கு வறுமையும் இழிவல்ல.
2: When one possesses the wealth of character, poverty is not a disgrace.
0: நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு.
1: நற்பயன் அளிக்கும் பண்பாளரை உலகமே பாராட்டும்.
2: The world will praise those who serve others with a concern for justice and the well-being of all.

0: முதலாளி எப்பத்தான் வருவாரோ?
1: ஏன் அவசரப்படுறீங்க? பெங்களூர் தானே போயிருக்காரு. ஒரு எஸ்டேட் போடுறேன். ஹலோ, நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன். எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா? எனது வந்தவரை ஏத்தி விட்டீங்களா? ஏறினவரும் இல்ல, இறங்கலையா? இடையில என்ன நடந்து தெரியலையே. சரி சரி, போன வைங்க. ஏண்டா ஏறிட்டாரா? இன்னும் இறங்கவே இல்லையாமே. ட்ரெயினை விட்டு இறங்கிருப்பாரு. ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும். ட்ரெயினை கோட்ட விட்டாரு. டேய், வயசுக்கு தகுந்த விட்டு பேசுடா. ஏண்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க?
0: அண்ணே, அவன் சோனா கலரை பத்தி சொல்றாங்க.
1: அப்படியா? நான் நினைக்கிறேன், நம்ம ஓனரும் கருப்பு, இன்ஜின் டிரைவரும் கருப்பு, தலையில ஒரு கர்ச்சிப்ப கட்டி கரியல்ல வச்சுட்டாங்க நினைச்சேன். அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தான்டா ஓனர்.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

0: பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு.
1: பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது.
2: Degradation of the spirit is about treating things that have limited value as if they have infinite value.
0: இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு.
1: மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமை அகன்று நலம் தோன்றும்.
2: People of inner wisdom are free from delusions, overcome confusion, and attain liberation.
0: ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து.
1: ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக்கம் ஏற்படும்.
2: Those who have realized the truth live in heaven on earth.
0: ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு.
1: உண்மையை கண்டறிந்து தெளிவடையாதவர்கள் தமது ஐம்புலன்களையும் அடக்கி வெற்றி கண்டிருந்தாலும் கூட அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை.
2: Knowledge is worthless without wisdom.
0: எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
1: வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும்.
2: Whatever might be the apparent phenomena, be wise to analyze and find the real truth of it.
0: கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்று ஈண்டு வாரா நெறி.
1: துறவர வாழ்வுக்கு தகுதியுடையவராக செய்திடும் அனைத்தையும் கற்று உண்மை பொருள் உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள்.
2: Relentless seekers of truth attain liberation.
0: ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் உறுதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு.
1: உண்மையை ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு என கருத மாட்டார்கள்.
2: A mind that perceives the inner workings of all phenomena and directs itself to the foundation of all truth need not worry about rebirth.
0: பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு.
1: அடுத்த பிறப்பு என கூறப்படும் அறியாமையை போக்கி தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும்.
2: Only those who perceive the perfection of phenomena, that is, God, will triumph over the cycle of birth and death.
0: சார்புணர்ந்து சார்புகெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார் தரு நோய்.
1: துன்பங்கள் நம்மை சாராமல் இருக்க வேண்டுமானால் அத்துன்பங்களுக்கு காரணமானவற்றை உணர்ந்து அவற்றின் மீதுள்ள

0: பற்றை விலக்கிக் கொள்ள வேண்டும்.
1: Those who seek God's grace and give up all other bonds will be free from worldly sorrows.
2: காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய்.
0: விருப்பு, வெறுப்பு, அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகின்ற துன்பம் அழிந்துவிடும்.
1: Once the triple evils of lust, anger and delusion are eliminated, all sorrows end.

சிலர் எளியோர்த்தமை வதையே புரிக்குவத ஏ மகராசகள் உள்ள காலிதனில யாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நேர்களாகிய நீங்களும் விளம்பரதாரர்களாக அல்லது இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக எம்முடன் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பின் info@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விவரங்களை அனுப்பி வையுங்கள். விளம்பரம் செய்வர் விரும்பின் sponsor@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விவரங்களை அனுப்பி வையுங்கள். உங்களுடன் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தி உங்கள் நிறுவனங்களை, உங்கள் வியாபார நிலையங்களை அமெரிக்க தமிழ் வானொலியிலும் அழைத்து வர தயாராக இருக்கின்றோம். ஒழித்துக் கொண்டிருக்கும் மீட்டுக்கள் புதுசு நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக. இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மேட்டுக்கள் புதுசில் அடுத்த பாடலைக்கு செல்லும் முன்பாக ஒரு சின்ன அறிவித்தல் உங்களுக்கு. அமெரிக்க தமிழ் வானொலியில் நேர்களாகிய நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். atr@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியினூடாக இந்த நிகழ்ச்சி பற்றியோ அல்லது எங்கள் இதர நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரியினூடாக. சரி, நேர்களை மேட்டுக்கள் புதுசில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை நேரத்தை மகிழ்விக்கும் முகமாக அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ உங்களுக்காக அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம், பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது பலாப்பழ சுருள் அப்பம். இது ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிடக்கூடியது. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகல, நீங்கள் இதை செய்து கொடுத்து விட்டிங்கன்னா அவங்க வடிவாக சாப்பிடுவாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எந்த பிள்ளைகளுக்கு நல்லா பிடிச்ச ஒரு டிஷ் தான் இது. அவங்களுக்கு நல்ல அந்த வாசம் பிடிக்கும். அவங்களுக்கு அது எந்த ஸ்பெஷலி என் ரெண்டாவது மகளுக்கு வந்து பலாப்பழம் என்று சொன்னாலே அவ்வளோ உயிர் மாறி. ரெண்டு பேரும் சாப்பிட்டா கூட அந்த ரெண்டாவதுக்கு தான் கூடுதலான அந்த பலாப்பழ மனம் அதெல்லாம் பிடிக்கும் நல்லா. இன்னும் ஒரு ஃப்ரெண்டோட மகளுக்கு அந்த பலாப்பழம் டேஸ்ட் நல்லா இருக்க அந்த மனம் பிடிக்காது என்று சொல்லி கொண்டு நிற்குது. அப்படியே இருப்பாங்க. நான் இப்படி செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை சாப்பிடுவாங்க வடிவா. இப்போ நான் அன்றைக்கு செய்த நான் பிக்சர் எடுக்க மறந்து போனேன். உண்மையில் அந்த நேரம் தான் இந்த கதையே வந்தது. தன்ற மகளுக்கு பிடிக்காது ஆனால் சாப்பிட்றான்னு சொல்லி. அதுக்கு தேவையான செய்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் செயல்முறையை நாங்கள் இப்போ பார்ப்போம். இதுக்கு நீங்கள் வந்து பலாப்பழம் வந்து வாங்கி வெட்டி பால் ஒட்டும் அது இதுன்னு சொல்லி அண்டைக்கு அந்த லேடி அப்படித்தான் சொன்னாங்க. எனக்கு பலாப்பழம் விருப்பம், ஆனால் வெட்டி க்ளீன் பண்ணி அதை செய்கிறதுக்குள்ள ஐயோ போதும் போதுமெண்ட் ஆயிருமா, அதால் தான் வாங்குறே இல்லை. ஒரு பிள்ளைக்கு விருப்பம், ஒரு பிள்ளைக்கு விருப்பம் இல்லை, அதை சாப்பிட்டு வச்சுட்டே வாங்குறது இல்லைன்ட்டு. ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கோ வெட்டி செய்கிறதுன்னு சொன்னால். ஆனால் இப்போ தாராளமாக கிடைக்குது பழம், அதை நீங்கள் கேனில் வாங்கலாம், கேனில் விற்குது. அது ஸ்பெஷலி அந்த ஒரு க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலரில் இல்லை எல்லோவில் ஒரு படம் போட்டிருப்பான், அந்த பலாப்பழம் வந்து ஆக்சுவலான பலாப்பழம் சாப்பிட்ற மாதிரியே ஃபீலிங்கு நல்லா இருக்குது. அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. எது செய்யக்கலையும் அந்த பலகாரங்களோ என்னமோ ஏதோ ஒரு அதிலேருந்து செய்ய போயக்கலாம் நல்லா தான் இருக்குது அது. அதால் நீங்கள் அதை வாங்கி கொள்ளலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நாங்கள் பலாப்பழ அந்த சுருளப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் மா ஆல் பர்பஸ் ஃப்ளவர் வந்து ஒரு கப். அடுத்து பலாச்சுளை, அது வந்து 8 பலாச்சுளை வேணும். 2 மாவோட போட்டு அடித்து குழைக்கிறதுக்கும் கரைக்கிறதுக்கு அதுக்கு வேணும். மற்றது அந்த பூரணம் செய்கிறதுக்கும் அது தேவை. தேங்காய் பூ, நல்ல தேங்காயாக பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கோ. அந்த தேங்காய் பூ வந்து ஒரு கப். வெல்லம், அதாவது சர்க்கரை, நம்ம இலங்கையில் நாங்கள் சர்க்கரைன்னு சொல்லுவோம், இந்தியாவில் அதை வெல்லம் என்று சொல்லுவாங்க. அந்த சர்க்கரை அது வந்து 3 tablespoons அந்த உடைச்ச தூள். ஆனால் நீங்கள் அது இனிப்பாக பார்த்து போடுங்கோ. சில நேரம் பலாப்பழம் நல்லா இனிப்பாக இருக்கும், இதோட போடக்குள்ள இன்னும் கூடுதலான இனிப்பாக இருக்கும். அதால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுட்டு டேஸ்ட்டை பார்த்து பார்த்து போட்டு நீங்கள் அதை செய்தெடுக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 கரண்டியை விட கொஞ்சம் குறைச்சி போடுங்கோ. பவுடர், நல்ல ஃபைன் பவுடர். உப்பு அதில் ஒரு ஒரு அந்த பூரணத்துக்கு 1 pinch போட்டால் காணும். ஏன்னா அந்த ஸ்வீட்டை பிரிங் அவுட் பண்ணுறதுக்காகத்தான் அது. மற்றது மா கரைச்சி எடுக்கல அதுக்கு தேவையான அளவுக்கு 2-3 pinch அப்படி போடுங்க, அந்தளவு காணும். இவ்வளோ மற்றது விரும்பினா மஞ்சத்தூள் போடலாம், 1/2 தேக்கரண்டி போடலாம். நீங்கள் அது அந்த பேட்டருக்குள்ளே போடுறது அது வந்து நீங்கள் போடாமலும் செய்யலாம். இருந்தால் பிலாப்பழத்தை அரைச்சி ஊற்றிக்கலையும் அது மஞ்சளாக வரும். சிலருக்கு இன்னும் கொஞ்சம் மஞ்சளாக இருந்தால் வடிவாக இருக்கும்னு சொல்லி நினைப்பாங்க. அதால் அதை செய்யுங்க. இப்போ நீங்கள் வந்து செயல்முறையை நாங்கள் பார்ப்போம். இப்போ பலாப்பழத்தில் 1-2 சுளையை எடுத்து சின்ன சின்னதாக வெட்டிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை அடியுங்க. கொஞ்சம் சீனி தண்ணி எல்லாம் போட்டு அதை கணக்க விடக்கூடாது. கொஞ்சமாக விட்டு நல்லா பியூரியாக ஆக்கி எடுங்க. அதை ஒரு கொஞ்சம் போல் சுகர் போட்டு ஒரு ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் அப்படி ஒரு போட்டு அதுக்கு அடியணும். நல்லா ப்ளெண்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து மாவுக்குள்ளே விட்டு நீங்கள் தோசைக்கு கரைக்கிற மாதிரி அந்த பேட்டர் அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுக்கணும். அதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சுட்டு இந்த பலாச்சுள்ள இருக்கு இல்லையா, அந்த மிச்ச பலாச்சுள்ள சின்ன சின்ன சின்ன சின்னதாக வெட்டி கொள்ளுங்க. நல்லா சின்னதாக வெட்டுங்க. வெட்டிட்டு இப்போ தேங்காய் பூவை அந்த பேனுக்குள்ளே போட்டு அடுப்பை ஆன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அது சாதுவாக நீங்கள் அதை அந்த ஒரு ஒரு வறுக்கிற மாதிரி செய்யுங்க. கொஞ்சம் சாதுவாக ஒரு ஒரு 30 seconds அந்தளவுக்கு செய்துட்டு அதுக்குள்ளே தேங்காய் பூ சூடாகினோன்னு அதுக்குள்ள சர்க்கரையை போடுங்க, அதாவது வெல்லத்தை போடுங்க. வெள்ளத்தையும் போட்டு அந்த உப்பையும் போட்டு ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா அதை பண்ணுங்க. அந்த பண்ணுங்க. இன்னும் ஒரு பேனில் நீங்கள் ஒரு கரண்டி சொல்ல மறந்துட்டேன்னு அதில் நெய் போட்டு நீங்கள் அந்த பலாச்சுளையை கொஞ்சம் வதக்கி எடுங்க. அந்த வதக்கின பலாச்சுளையை இந்த தேங்காய் பூ பூரணத்துக்குள்ளே போட்டு நல்லா தண்ணி அந்த தன்மை இல்லாத அளவுக்கு அதை சுண்டி எடுங்க. அதை அடுப்பை ஆஃப் பண்ணி அதை ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு தோசைக்கல்லோ அல்லது ஒரு பேனோ எடுத்து இந்த பேட்டரில் ஒரு கரண்டி இந்த மாவை கரைச்ச மாவில் ஒரு கரண்டி எடுத்து ஒரு சும்மா ஊற்றி அதை சாதுவாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுங்க. அந்த ஒரு பக்கம் மட்டும்தான் அது வேக வேணும், நல்லா வேகட்டும் அது. அதுக்கு பிறகு அதை இறக்கி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அடுத்ததை ஊற்றுங்க. ஊற்றிட்டு அது வேகிறது கிடைக்கல, நீங்கள் இந்த பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சு அதை சுருட்டுங்க. சும்மா அப்படியே சுருட்டி சுருட்டி பிளேட்டில் வடிவாக அடுக்குங்க. அடுக்கிட்டு அந்த சுருக்கிட்டு அந்த கடைசியாக வாரத்துங்க அடியில் வர மாதிரி வையுங்க. அப்போ அது அந்த சூட்டில் ஒட்டு பட்டுரும். இப்படியே எல்லாத்தையும் செய்தடுங்க. செய்தெடுத்துட்டு நல்லா சூடாக நல்லா சாயம் போட்டு பால் போட்டு நீங்கள் ஒரு நல்ல டீ அல்லது நீங்கள் காஃபி பிரியறனா காஃபி போட்டு நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும், நல்ல வாசமாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இதே இதை நீங்கள் பைனாப்பிள்லையும் நீங்கள் செய்யலாம். இந்த பலாப்பழ சுளைக்கு பதிலாக பைனாப்பிளை போட்டு நீங்கள் செய்து பாருங்க. அதுவும் அல்டிமேட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசமெல்லாம் நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட அபிப்பிராயத்தை இந்த வானிலைக்கு தாங்க. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் பலாப்பழ சுருள் அப்பம் செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவையர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி, தமிழ் எங்கே மூச்சி.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

கொண்டிருப்பது அமிர்க தவான தமிழின மூச்சி. டும் டும் டுமக்க டம் டம் டமக்க டும் டும் டுமக்க டம் டும் டும் டும் டுமக்க டம் டம் டமக்க டும் டும் டுமக்க டம் டும்.

நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சும்

காவியும் நீரும் கையில் தனித்திரம்பும் ஆவி குடிபோன வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உங்கள் சந்திக்க என்று உமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா?

0: யார்? அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்?
1: புறாவுக்கு உடன் தந்து புகழ் பெற்ற மன்னாரின் வரலாற்றை, சேர்க்காலில் மகனை இட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை, நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரை எழுதுவோர், பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள், என் பெயர் கண்ணகி.
0: உன் முறையீடு என்னவோ?
1: முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமதனை மூளையாக்க முடிவுணிந்த மன்னவனே, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க.
0: நீ யார்?
1: கண்ணகி. கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி.
0: என்ன?
1: பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலுமண்டலத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விட அயல் நாட்டார் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசன், அறிந்திடுக.
0: ஓ, கோவலன் மனைவி?
2: கோவலன் மனைவி?
0: சிலம்பு திருடிய கழுவனின் மனைவி?
1: போதும். யாகாவார் ஆயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கழுவன்? என் கணவனா கழுவன்? இல்லை இல்லை, அவரை கழுவன் என்று குற்றம் சாட்டிய கைவர்களின் கழுவர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி.
0: கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கழுவனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியுமல்லவா?
1: நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாணியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடைநிழலில் குஞ்சர மூர்பவனே, எண்ணிப்பா, கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே? சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பெற்றவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே? இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன்?
0: என்ன
1: அரசே?
0: கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு.
1: கோப்பெருந்தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு.
0: நம்ப முடியாது. என்ன?
1: நீயா நம்புவதற்கு? உன்னையா நம்ப சொல்கிறார்கள். உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ.
0: நான் குற்றவாளி?
1: ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருங்கேழ்மை பெரியவர்கள், இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்களோட கேட்டால் நல்ல தீர்ப்பு. ஆண்டோர்களே, அறிவிமிகு ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான், அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல், தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள். நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினார் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு.
2: வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்?
1: ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனமாக விற்க வந்தார். மாமாவிகள் அவரை கொன்று குவிந்து விட்டார்கள்.
0: அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு?
1: அவைகளில் ஒன்று என்னுடையது.
0: அதற்கு அடையாளம்?
1: அடையாளம் வேண்டுமா? ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என அத்தானை கேட்டிருந்தா நீதி வழுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, என அத்தானின் உயிரும் தங்கியிருக்குமே.
2: அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாய.
1: மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? பெட்டுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா? முடியாதுங்களா? முடியாதுங்களா? ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால், மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா?
0: முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள்.
1: என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள்.
0: அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை?
1: அடுத்த சிலம்பு.
2: மாணிக்கங்கள்,
1: மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு.
2: மாணிக்கங்கள்.
1: அமைச்சர்களே, அறங்கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீரை கவிழ்ந்து விட்டதா? வாய் அழைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் ஆரம் மரம் திறன் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை உறைந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, உன் நீதி வழங்க செய்தி கேட்டு. ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்த தலைகுனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பார்வை எங்கே? எங்கே? எங்கே? எங்கே? மன்னா, மாசுபடரவும் மாநிலம் நிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மாபாதகம் புரிந்த உனக்கு மறுமொழி எதற்காக?
2: தேவையில்லை.
1: வேந்தர் குலத்துக்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குலை எதற்காக?
2: தேவையில்லை.

0: அழு, என்னை காலமெல்லாம் அழவைத்த காதலனே அழு, என் காதலனை, என் கண்ணாளனை, கண்ணிணைந்த மனவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி, அழு அழு நன்றாக அழு.
1: கண்ணகி, உன் கணவன் கள்வனல், கள்வனல் ஆராயாமல் அவசரத்தில் குன்று வருகாமலை என்று ஆணையிட்ட நானே கள்வன், நானே கள்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு.

0: தவறியதால் வளைந்து செங்கோலை உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள்.
1: அழியட்டும்,

வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நம்ம இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் இலக்கிய கதை ஒன்று கேட்க போறோம். அதாவது ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்னான மணிமேகலையுடைய கதை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். சீவக சிந்தாமணி மாதிரி மணிமேகலையுடைய கதையும் ரொம்ப பெரிய ஒரு கதை தான். ஆனா நிறைய பேருக்கு பெருசா கதை சொன்னா அதுல உடன்பாடு இருக்க மாட்டேங்குது. அதனால நான் நிறைய பகுதிகளை இதுல இருந்து எடுத்துட்டு முக்கியமான அந்த பகுதிகளை மட்டும் மேற்கோள் காட்டி உங்களுக்கு இந்த கதையை சொல்ல போறேன். ஆனாலுமே இந்த கதை மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதை தான். வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். இது மணிமேகலை. சிலப்பதிகாரத்துல வர்ற கோவலனுக்கும் மாதவிக்கும் அவங்க வாழ்க்கை நடத்திய காலத்துல ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு மணிப்பல்லவத்தீவு அப்படிங்கிற தீவுல இருக்கிற மணிமேகலா தெய்வத்தின் நினைவாக கோவலன் மணிமேகலை அப்படின்னு பேர் வச்சாரு. கோவலன் தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் கோவலனுடைய மரணத்துக்கு பிறகும் மாதவி துறவரம் போறாங்க. மாதவி துறவரத்துல இருந்தாலும் தனக்கு பிறந்த மணிமேகலைக்கு நிறைய கலைகளை சொல்லி கொடுத்துதான் வளர்க்கறாங்க. ஆனாலும் தன்னுடைய எதிர்காலத்துல ஒரு துறவி ஆகணும் அப்படிங்கிறது தான் சின்ன வயசுல இருந்தே மணிமேகலையுடைய ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்கு. இந்த மணிமேகலைக்கு ஒரு தோழி உண்டு. அந்த தோழியுடைய பேரு சுதமதி. மணிமேகலையும் சுதமதியும் ரெண்டு பேருமே துறவரத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணாங்களே ஒழிய நிச்சயமா நம்மளால துறவரத்துல நிலைத்து நிற்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் எந்த மதத்துக்கு துறவரம் போகணும் அப்படிங்கிற சந்தேகமும் ரெண்டு பேருக்கும் எப்பவுமே உண்டு. இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவங்க ஒரு நந்தவனத்துக்கு போறாங்க. அந்த நந்தவனத்துல நிறைய பூக்கள் இருக்கு. அந்த பூக்கள் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அந்த இடத்துல பூக்கள் பறிச்சுட்டு இருக்கும் போது அந்த நந்தவனத்துக்கு நடுவுல ஒரு மணிமண்டபம் இருக்கிறத மணிமேகலை பாக்குறாங்க. ஆசையோட அந்த மணிமண்டபத்துக்கு உள்ள மணிமேகலை போறாங்க. வெளியவே சுதமதி நின்றுறாங்க. இந்த நேரத்துலதான் நந்தவன காவலர்கள் மூலமா அழகான ரெண்டு பெண்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறத இளவரசனான உதயகுமாரன் தெரிஞ்சுக்கிறாரு. உதயகுமாரனுக்கு அதுல ஒரு பெண்ணுடைய அழக அந்த காவலர்கள் வர்ணிச்ச விதம் மிகவும் கவர்ச்சியாக இருக்கவும் அந்த பெண்ணை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தவனத்துக்கு வராரு. அந்த இடத்துல சுதமதி அவருக்கு இடைமறிக்கிறாங்க. நாங்க ரெண்டு பேரும் துறவிகள் அப்படின்னு சொல்லியும் உள்ள இருக்கிற மணிமேகலை நீங்க பார்த்தா கூட உங்கள் மேல காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியும் தடுத்து பாக்குறாங்க. ஆனா இதெல்லாம் உதயகுமாரன் கேட்கவே இல்ல. நான் போய் மணிமேகலைய பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மணிமண்டபத்துக்கு உள்ள போய் மணிமேகலைய பாக்குறாரு. மணிமேகலை அவ்வளவு அழகா இருக்காங்க பாக்குறதுக்கு. அவங்களோட அழகுல மயங்கி காதல் வயப்பட்டு அவங்க கிட்ட தன்னுடைய காதலையும் சொல்றாரு. ஆனா மணிமேகலை அந்த காதலை ஏத்துக்கல. தான் துறவரம் போறதுல உறுதியா இருக்கிறதா அவர்கிட்ட சொல்றாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மணிமேகலை எங்க போனாலும் உதயகுமாரன் அவங்களை பின்னாடியே தொடர்ந்து போறத ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாரு. மணிமேகலைக்கு இப்பெல்லாம் ஒரு சின்ன சலனம் இருக்கு. அந்த இளவரசனை அடிக்கடி பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்துல தன்னுடைய மனம் அலைப்பாயிரதா நினைக்கிறாங்க. அத தன்னுடைய தோழியான சுதமதி கிட்டையும் சொல்றாங்க. சுதமதி இது ஒரு சாதாரண விஷயம்தான் அப்படின்னு சொல்லியும் எல்லாருக்கும் ஏற்படுற குழப்பம் தான் சொல்லியும் அறிவுரை சொல்றாங்க. இந்த இரண்டு பெண்களும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு சக்தி தோன்றி ரெண்டு பேரையும் மயக்கமடைய செய்து. அந்த சக்தி வேற யாரும் இல்லை, மணிமேகலா தெய்வம். அந்த மணிமேகலா தெய்வம் மயக்கமடைஞ்சிருக்கிற மணிமேகலைய மட்டும் தூக்கிட்டு மணிப்பல்லவ தீவு அப்படின்னு ஒரு தீவுல கொண்டு போய் அவங்கள போடுது. மணிமேகலை இந்த தீவுல மயக்கமாயிருக்கும் போதே மணிமேகலா தெய்வம் ஒரு காரியம் பண்ணுது. அது முதல்ல சுதமதி கிட்ட போய் மணிமேகலை மணிப்பல்லவ தீவுல இருக்கிற விஷயத்த மணிமேகலையுடைய பாட்டி கிட்டையும் அம்மா கிட்டையும் தகவல் சொல்ல சொல்லி சொல்லுது. நீ எதுவும் பயப்பட வேணாம், உன் தோழி பத்திரமாதான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆறுதலும் சொல்லுது. இந்த பக்கம் உதயகுமாரன் கிட்ட அந்த தெய்வம் தோன்றி மணிமேகலையை காதலிப்பதை நிறுத்தும்படியும் அவளை பின்தொடர்வதை நிறுத்தும்படியும் அறிவுரை சொல்லுது. இந்த பிறவியில் மணிமேகலை துறவியாதான் வாழணும் அப்படிங்கறது எழுதப்பட்ட விதி அப்படின்னோ அதை மாத்துறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம், நீ அவளை பின்தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அவனுக்கு அறிவுரை சொல்லிட்டு போகுது. அந்த இடத்துல மயக்கமா இருக்கிற மணிமேகலை கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது நிறைய மலர்களும் நிறைய செடி கொடிகளுமா அந்த தீவு அவ்வளோ அழகா இருக்கு. அவங்க கண்களுக்கு முன்னாடி புத்தருடைய பாத சுவடுகள் தெரியுது. மணிமேகலை அந்த பாத சுவடுகளுக்கு பக்கத்துல போய் நின்று அதை வணங்கும் போது அவங்களுக்கு தன்னுடைய முற்பிறவி ஞாபகங்கள் அத்தனையும் வருது. மணிமேகலையுடைய முன்ஜென்ம கதை இதுதான். முன்ஜென்மத்துல மணிமேகலை ஒரு நாட்டுடைய அரசி. மணிமேகலை நிறைய ஜென்மங்கள் எடுத்திருக்காங்க. அந்த ஜென்மங்கள் அத்தனையிலையும் முன்ஜென்மத்திலையும் சேர்த்து மணிமேகலைக்கு கணவனா வந்தது இந்த ஜென்மத்துல இப்போ இவங்களை துரத்தி துரத்தி வர்ற அந்த உதயகுமாரன் தான். குறிப்பா முந்தின ஜென்மத்துல இந்த உதயகுமாரன் ஒரு அரசனா இருந்து அதுவும் கொடுங்கோல் ஆட்சி புரியிற அரசனா இருந்து நிறைய கொடுமைகள் பண்ணியிருக்காரு. கடைசியா அவரு ஒரு புத்த மத துறவிய கொலை செய்திருக்காரு. அந்த கொலை பழி பாவம் முழுவதும் அவர் மேல விழுந்திருக்கு. தன் கணவன் செஞ்சது தவறு அப்படிங்கறத உணர்ற அந்த அரசி புத்த மத துறவி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு தான் என்ன செஞ்சா இந்த பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
நிறைய நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் அன்னதானம் பண்ணணும்னு சொல்லியும் அந்த துறவி சொல்லவே இவங்களும் அன்னதானத்துல ஈடுபடுறாங்க. இப்படியே அவங்களுடைய முன் ஜென்மம் முடிஞ்சு போகுது. அந்த முன் ஜென்மத்துடைய புண்ணியத்தோட பலனா மணிமேகலை இப்படி பிறந்து எத்தனையோ பேருக்கு நல்லது செய்யறதுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த அரசனோ தான் செய்த பாவத்தின் விளைவாக உதயகுமாரனாக பிறந்து இந்த ஜென்மத்துல மணிமேகலைக்காக அலைந்து திரிந்து நொந்து கடைசியா கொடூரமான ஒரு மரணத்தை சந்திக்கிறதுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்காரு. இவ்வளவு நாள் எந்த மதத்துக்கு துறவரம் போனோம் அப்படின்னும் துறவரம் போகும்போது நம்ம நிலையா இருப்போமோ இல்லையோங்கிற சந்தேகத்தோடையும் இருந்த மணிமேகலை முழுவதுமாக துறவரம் போறதுக்கு அந்த இடத்துல வச்சு முடிவு பண்றாங்க. இந்த முடிவுக்கு அப்புறமா தீவத்திலகா தெய்வம் அப்படிங்கிற தெய்வம் மணிமேகலைக்கு காட்சி அளிக்குது. அந்த தெய்வம் மணிமேகலைக்கு ஒரு சில வரங்கள் கொடுத்து ஒரு சில அறிவுரைகளும் சொல்லுது. அந்த வரங்கள் படி பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலையால யாருடைய ரூபமும் எந்த இடத்திலையும் எடுக்க முடியும், காத்துல பறந்து போக முடியும், ஒருத்தங்களுக்கு புரியற மாதிரியான விளக்கங்கள் கொடுக்க முடியும். இந்த வரங்கள் மட்டும் இல்லாம இந்த தெய்வம் முக்கியமான ஒரு அறிவுரையும் கொடுத்தது. அந்த அறிவுரை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த கதையை தொடர்ந்து கேட்கணும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சது அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறமா இந்த ரெண்டாவது பாதியை தொடருங்க. இப்ப நம்ம இந்த ரெண்டாவது பாதிக்கு போலாம். இந்த மணிமேகலை அப்படிங்கிற காப்பியத்துல மனிதர்களுக்கு சமமா ஒரு பொருளுக்கு முக்கியமான பங்குண்டு. அந்த பொருள் அட்சய பாத்திரம். அந்த அட்சய பாத்திரத்தை பத்தி நம்ம இதுவரைக்கும் பேசவே இல்லை. அந்த அட்சய பாத்திரத்தை பத்தின அறிவுரையை தான் அந்த தெய்வம் மணிமேகலைக்கு கொடுக்குது. அந்த தீவுல இருக்கிற கோமுகி அப்படிங்கிற குளத்துல அட்சய பாத்திரம் கிடக்கிறதாகவும் வைகாசியில வர்ற பௌர்ணமி அன்னைக்கு அந்த பாத்திரம் மேல வரும் அப்படின்னு சொல்லியும் அந்த தெய்வம் சொல்லுது. அந்த பாத்திரம் மேல வரும்போது அத மணிமேகலை தன்னுடைய கையில வாங்கிக்குமாறு அந்த தெய்வம் அறிவுரை சொல்லுது. நல்லவர்கள் கையில மட்டும்தான் அந்த பாத்திரம் போகணும் அப்படிங்கறதுனால இத்தனை நாள் காத்திருந்து அந்த அறிவுரை வழங்கப்படுற ஆள் மணிமேகலை. மணிமேகலைக்கு முன்னாடி இந்த அட்சய பாத்திரம் யார்கிட்ட இருந்தது அப்படிங்கறதுக்கும் இந்த அட்சய பாத்திரம் இந்த மணிப்பல்லவ தீவுக்கு எப்படி வந்தது அப்படிங்கறதுக்கும் ஒரு கதை இருக்கு. அந்த கதை நமக்கு தெரிஞ்சாதான் இந்த அட்சய பாத்திரத்துடைய சிறப்பம்சம் முழுவதுமே நமக்கு தெரியும். நம்ம இப்ப அந்த கதையும் சேர்த்து பாத்துருவோம். அப்பதான் மணிமேகலையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கான முழு பயனுமே நமக்கு இருக்கு. வட பகுதியில ஆபுத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அந்த ஆபுத்திரன் மேல ஒரு பசுவை திருடனதுக்கான வீண் பழி வந்து விழுது. இந்த பழியினால யாருமே அவருக்கு சாப்பாடு கொடுக்காததுனால அவரு நாடு நாடா அலைய ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் கடைசியா வந்து சேர்ந்த இடம்தான் மதுரை. மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் அவருக்கு சரிவர சாப்பாடு கிடைக்கல. அவருடைய திருவோடு அதாவது பிச்சை பாத்திரம் முழுவதுமா கல்லும் மண்ணும் நிரம்பி இருக்கு. இந்த சூழ்நிலையில அவரு சிந்தாதேவி தெய்வம் அப்படிங்கிற தெய்வத்துடைய கோயிலுக்கு போய் தன்னுடைய நிலைமையை நினைச்சு வருந்தி தான் வீண் பழிக்கு ஆளானதை நினைச்சு வருந்தி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துலதான் சிந்தாதேவி தெய்வம் வந்து அவருக்கு அவருடைய திருவோட்டுல சாப்பாடு போடுது. கல்லும் மண்ணும் மறைஞ்சு அந்த பிச்சை பாத்திரத்துல சாப்பாடு நிறையுது. அவர் தன்னுடைய சாப்பாடை தான் மட்டுமே சாப்பிடல, சுயநலமா இருக்கல. வெளியே வந்து அவருக்கு நண்பர்களா இருந்த பார்வை திறன் இல்லாதவர்கள், செவித்திறன் இல்லாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஏழைகள், வறியவர்கள்னு எல்லாருக்குமே அந்த உணவை பங்கிட்டு கொடுத்து தானும் சாப்பிடுறாரு. இப்படி தனக்குன்னு வச்சுக்காம எல்லோருக்கும் உணவை பங்கிட்டு கொடுத்த காரணத்தினால சிந்தாதேவி தெய்வம் அவருடைய பாத்திரத்தை அட்சய பாத்திரமா மாத்தி கொடுக்குது. அதாவது அள்ள அள்ள குறையாமல் உணவெடுக்கக்கூடிய தன்மையுடைய பாத்திரமா மாத்தி கொடுக்குது. இந்த அட்சய பாத்திரத்தை வச்சுட்டு இவரு அந்த நாட்டுல யாரெல்லாம் பசி பிணியில இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் உணவு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு அவரு விளையாட்டா ஒரு விஷயத்த மனசுல நினைச்சு பாக்குறாரு. அதாவது இந்திரன் தான் இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் மழை பொழிய வச்சு சாப்பாடு கொடுப்பாரு. நம்ம கிட்டத்தட்ட நாமளே சாப்பாடு கொடுக்கறதுனால இந்திரன் மாதிரி ஆயிட்டோமோ அப்படிங்கிற நினைப்பு ஒரு நிமிஷம் விளையாட்டா அவருடைய மனசுல வந்ததுனால இந்திரனுக்கு கோபம் வருது. அவ்வளவு நாள் பஞ்சத்துல இருந்த அந்த ஊருக்கு இந்திரன் மழை பொழிய வச்சு செழிப்ப கொடுக்கறாரு. செழிப்பு வந்ததுக்கு அப்புறமா ஊர் மக்கள் உழைச்சுதான் சாப்பிட்டாங்களே ஒழிய இந்த பாத்திரத்தை நம்பி இருக்கல. இந்த பாத்திரத்தினால பயன் இல்லாம போகுது. இந்த நேரத்துலதான் ஆபுத்திரனுக்கு சாவத்தீவு அப்படிங்கிற ஒரு தீவை பத்தியும் அந்த தீவுல உள்ள மக்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது. அந்த சாவத்தீவு அப்படிங்கறது வேற எங்கேயும் இல்லங்க, இந்தோனேஷியால இருக்கிற ஜாவா தீவுகள் தான் அந்த சாவத்தீவு அப்படிங்கிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே யாதும் ஊரே யாவரும் கேளிர் தான். இவங்களுக்கு தான் செய்வோம் அவங்களுக்கு தான் செய்வோம்னு பாகுபாடு பார்க்காம இன்னொரு நாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த உதவியை செய்யறதுக்காக ஆபுத்திரன் ஒரு கப்பல்ல பிரயாணப்படுறாரு. கப்பல்ல பிரயாணப்பட்டு சாவத்தீவுக்கு போயிட்டு இருக்கிற அந்த வழியில தான் ஒரு புயல் உருவாகி அந்த கப்பல் கடல்ல கவிழ்ந்து போகுது. அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிற ஆபுத்திரன் வந்து சேர்ற இடம் தான் மணிபல்லவ தீவு. இந்த மணிபல்லவ தீவுல மனிதர்களே கிடையாது. யாருக்கும் இந்த பாத்திரத்தினால எந்த பயனும் கிடையாது. அந்த இடத்துல பொறுமை இழக்கிற ஆபுத்திரன்
அந்த பாத்திரத்தை கோமுகி அப்படிங்கிற குளத்துல தூக்கி எரிஞ்சிட்டு தான் உண்ணா நோன்பு நோற்று அந்த இடத்திலேயே இறந்து போறாரு. இப்படித்தான் அந்த அட்சய பாத்திரம் கோமுகி அப்படிங்கிற அந்த குளத்துக்கும் மணிபல்லவ தீவுக்கும் வந்து சேர்ந்தது. இந்த பாத்திரம் ஒரு நல்ல கைக்காக இயங்கிட்டு இருக்கு. இந்த பாத்திரத்தை எடுத்துதான் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய பசிப்பிணியை நீ போக்கணும்னு சொல்லி மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு அறிவுரை சொல்லுது. மணிமேகலையும் அதை முழுசா நம்பி அந்த இடத்துல தவம் மேற்கொண்டு எப்போ அந்த பாத்திரம் வெளியே வருதோ அந்த சமயத்துல அந்த பாத்திரத்தை தன்னுடைய கைகளை நீட்டி வாங்கிக்கிறாங்க. அவங்க அந்த பாத்திரத்தை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா மணிமேகலா தெய்வம் மணிமேகலைய கொண்டு போய் புகார் நகரத்திலேயே இறக்கி விடுது. புகார் நகரத்துக்கு வந்த இந்த மணிமேகலைக்கு இந்த பாத்திரத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அந்த பாத்திரத்துல முதல் முதலா ஒரு பத்தினி பெண் உணவிட்டா மட்டும்தான் அந்த பாத்திரம் மறுபடியும் அள்ள அள்ள குறையாமல் அமுதத்தை சுரக்கிற ஒரு பாத்திரமா மாறும். அப்போ யார் அப்படின்னு தேடி பார்க்கும்போது அந்த ஊர்ல ஆதிரை அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க. அந்த ஆதிரை முதல் முதலாக அந்த பாத்திரத்துல ஒரு பிடி உணவு போடுறாங்க. அவங்க உணவு இட்டதுக்கு அப்புறமா அந்த பாத்திரம் அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரமாக மாறுது. இப்போ துறவியா இருக்கிற மணிமேகலை எத்தனையோ பேருக்கு உணவிடுறாங்க. எத்தனையோ வறியவர்கள் மணிமேகலைய தேடி வந்து உணவு வாங்கி தன்னுடைய பசிப்பிணியை நீக்கிட்டு போறாங்க. இந்த செய்தி அந்த ஊரெல்லாம் பரவுது. இது மணிமேகலையுடைய பாட்டியுடைய காதுக்கும் போகுது. மணிமேகலையுடைய பாட்டிக்கு மணிமேகலை துறவரம் போறதுல இஷ்டம் கிடையாது. இல்லறத்துக்கு பின் தான் துறவரம். மாதவி கூட கோவலனோட வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் துறவரம் போனாங்க. ஆனா இந்த மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் கல்யாணம், குழந்தைங்க எதுவுமே கிடையாது. இப்படி எதுவுமே அனுபவிக்காம துறவரம் போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உதயகுமாரனை கூப்பிட்டு மணிமேகலை இருக்கிற இடத்த அவங்க பாட்டி சொல்றாங்க. இப்ப இந்த இடத்த தெரிஞ்சுக்கிற உதயகுமாரன் மறுபடியும் மணிமேகலை பின்னாடி வர்றாரு. மணிமேகலை கிட்ட தன்னுடைய காதலை மறுபடியும் சொல்றாரு. மணிமேகலை இந்த முறை ரொம்ப உறுதியா இருக்காங்க. தான் துறவரம் பூண்டு விட்டதாகவும் என்னோட வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னும் இது என்னுடைய முற்பிறவி பயன் அப்படின்னு சொல்லியும் அவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி மறுபடி உதயகுமரன் தொந்தரவு கொடுக்கிற காரணத்தினால இப்போ மணிமேகலை தனக்கு தெரிந்த ஒரு மந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய கட்டாயம் வருது. அதுதான் உருமாறுகிற மந்திரம். காயசண்டிகையுடைய உருவத்துக்கு மாறி ஒரு துறவர பள்ளி நடத்தி எத்தனையோ பேருக்கு உணவளிச்சிட்டு இருக்காங்க மணிமேகலை. என்னதான் அவங்க உருவம் மாறினாலும் உதயகுமாரன் அதை நம்பவே இல்லை, அவங்கள பின்தொடர்ந்துகிட்டே இருக்காரு. இந்த சமயத்துலதான் காயசண்டிகையுடைய கணவனுக்கு காயசண்டிகை இந்த ஊர்ல இருக்கிறதான செய்தி வருது. அவர் இங்க வந்து தன்னுடைய மனைவி வடிவத்துல இருக்கிற மணிமேகலைய பாக்குறாரு. அவர் அவங்களை வலுக்கட்டாயப்படுத்தி தன்னோட வருமாறு அழைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் உதயகுமரன் அந்த இடத்துக்கு வர்றாரு. என்னதான் காயசண்டிகை ரூபத்துல இருந்தாலும் மணிமேகலை மணிமேகலை தான். மணிமேகலைக்கு வந்திருக்கிற அந்த தேவன அடையாளம் தெரியல. ஆனா அதே நேரத்துல அங்க வர்ற உதயகுமாரனை அவங்களுக்கு அடையாளம் தெரியுது. தன்னை அடையாளம் தெரியாம ஏதோ ஒரு வாலிபனை மட்டும் அவளுக்கு அடையாளம் தெரியுது அப்படிங்கிற கோபத்துல வந்த அந்த வாலிபனான உதயகுமாரனை ரெண்டா வெட்டி பிளந்து போடுறாரு. இந்த சம்பவங்கள் எல்லாம் இப்போ அந்த நாட்டுடைய மன்னனுடைய காதுக்கு வருது. அந்த மன்னன் இதை கேட்டு மிகுந்த மன வருத்தம் அடைகிறாரு. இப்படி விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை பின்தொடர்ற ஒருத்தனை யாரு வெட்டி போட்டாலும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லியும், ஒருவேளை மணிமேகலை மட்டும் இந்த செய்தியை தாங்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா தானே தன்னுடைய பையனை வெட்டி போட்டிருப்பேன், ஒரு விருப்பம் இல்லாத பெண்ணை தொடர்ற உரிமை எந்த ஆணுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் சொல்றாரு. ஆனாலும் மணிமேகலையுடைய இந்த உருமாற்று செயலாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்ததுனால மணிமேகலை சிறைக்கு போறாங்க. அந்த சிறை வாழ்க்கையிலையும் மணிமேகலை அங்க இருக்கிற அத்தனை பேரையும் திருத்தி நல்லவங்களா மாத்துறாங்க, துறவிகளா மாத்துறாங்க. தன் மகனை இழந்து தன் மீது தீரா கோபத்தோட இருக்கிற அந்த நாட்டுடைய ராணியையும் மணிமேகலை மனம் மாற்றுறாங்க. இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சிறைச்சாலைய ஒரு மடமா மாத்திட்டு அதுக்கப்புறமா மணிப்பல்லவ தீவுக்கு போய் துறவர வாழ்க்கை மேற்கொள்றாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு செய்தி வருது. அதாவது இந்திர விழாவை கொண்டாடாததுனால மணிமேகலா தெய்வம் கோபத்தால புகார் நகரத்தை அழிச்சதாகவும் இப்போ அந்த நகரத்துக்கு மணிமேகலையுடைய தேவை இருக்கிறதாகவும் செய்தி வருது. அந்த தேவைக்காகவும் தன்னுடைய உறவினர்கள் தோழிகள் எல்லாரும் என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஏக்கத்தோடையும் மணிமேகலை புகார் நகரத்துக்கு போய் அதுக்கப்புறம் முழுவதுமா புகார் நகரத்துல இருந்த மக்களுடைய பசிப்பிணிய தீர்த்ததா இந்த மணிமேகலை கதை முடிவடையுது. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து கடல்ல புகார் நகரம் மூழ்கினதாகவும் அப்படி மூழ்கும் போது இந்த அட்சய பாத்திரமும் சேர்த்து மூழ்கினதாகவும் ஒரு செய்தி சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம இன்ன வரைக்குமே இந்த அட்சய பாத்திரத்தை தேடி அலையிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாவே அட்சய பாத்திரம் இருந்துதா, அப்படி இருந்தா அது இப்ப எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வியோட நான் இந்த மணிமேகலை கதையை முடிச்சுக்கிறேன். இந்த காப்பியத்துடைய கதையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது சபரி.

நாம் தமிழ்நாட்டில் முருகனுக்கு சூர சம்சாரம் நடத்துகிறோம். ஆனால் பாலக்காட்டில் அந்த மலையால அந்த மக்கள் முருகனை வழிபடுகிற அந்த சூர சமுகாரம் என்பதற்கு இன்னும் தூய தமிழில் சூரன் போர் என்று வைத்திருக்கிறார். நல்லூர் யாழ்ப்பாணத்திலே சூரன் போர், உங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் இதழ்களில் உங்கள் உரையாடல்களில் சூர சமுகாரம். ஒரு தாய்மொழிக்குள் இன்னொரு சொல் போனால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பாருங்கள். பாலை வனம், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுங்க? ஒரு அந்நிய சொல் உள்ளே வரும்பொழுது உங்களுக்குள் தவறான பொருள் வருகிறது. டெசர்ட் என்று சொல்கிறோம். ஆனால் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கேரளாவின் அந்த மாவட்டத்திற்கு பெயர் பாலக்காடு. மலையாளி தமிழும் தமிழும் வைத்திருக்கிறான், தமிழன் தமிழையும் சமஸ்கிருதத்தை வைத்திருக்கிறான். அதெல்லாம் நாம் பாலை வனம் என்கிறோம், டெசர்ட் என்கிறோம். அவன் பாலை காடு என்கிறான். ஏன்? வெப்பாலை என்ற ஒரு மரம் அதிகமாக விளைகிற நிலம் என்பதால் அவன் பாலைக்காடு பாலக்காடு என்று அவன் தமிழில் உச்சரிக்கிறான்.

0: இந்த இசம் அந்த இசம் இல்லை, தமிழ் தமிழ் தமிழ், தமிழ் இனம் தமிழ் இனம். அதற்காக அவர் புத்தக கண்காட்சிகளில் தேடிய புத்தகங்களை விட பழைய புத்தக கடைகளில் தேடிய புத்தகங்கள் தான் அதிகம். அத்த புத்தக அந்த தேடலில் எனக்கும் அவர் சங்க இலக்கிய பழைய நூல்களை எல்லாம் தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு வரலாற்றின் தாயாக தேடலராக அவர் வாழ்ந்த வரலாற்றின் ஒரு தொகுப்பின் அடையாளம்தான் தெற்கின் புத்தர். இன்னும் அவர் செய்ய வேண்டிய கடமைகள் அவருடைய தேடலில் அவர் அவ்வளவு வைத்திருக்கிறார். இந்த பழைய நூல்களை தேடுகிற அந்த வாழ்க்கை தமிழர்களுக்கு இன்றும் தேவையாக இருக்கிறது. என்னை நீங்களெல்லாம் அறிவு மதி என்கிறீர்கள், ஆனால் சிலர் என்னை அறிவு கெட்ட மதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதுதான் பிடிக்கிறது. நான் அறிவு கெட்ட மதி என்பதுதான் எனக்கு பிடிக்கிறது. காரணம், நான் ஒரு அக்ரஹாரத்தில் பிறந்த அறிவு மதி. என்னுடைய ஊரின் பெயர் சு கீணனூர். இதை வாணியம்பாடி தமிழ்ச்சங்கத்தில் நான் பேசிய பேச்சில் சில வரலாற்றின் உண்மைகளை அந்த ஒலி அலைகள் நறுக்கிவிட்டு அவர்களுக்கு வேண்டிய பகுதியை மட்டும் உங்களிடம் காட்டி நான் ஒரு இனத்தை இரக்கமில்லாமல் திட்டுகிறவனாக என்னை பதிவு செய்கிற காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரலாறு உங்களுக்கும் தெரியும், தெரியாமல் இங்கே நீங்கள் வரவில்லை. எல்லோருக்கும் விபத்து மயிரிழையில் நடக்கும், நமக்கு மட்டும்தான் நூலிழையில். அந்த நூலிழையின் வலிதான் இந்த 600-700 பக்கத்தினுடைய வலி வலி வலி. சு கீணனூர் என்றால் என்ன என்று தான் நான் பேசினேன். சு என்றால் சுதேத்திரிய கிராமம். சுதேத்திரிய கிராமம் என்றால் யாரோ இந்த நூலர்களுக்கு கொடுத்த ஒரு வாழ்விடம், ஒரு அகரகாரம் அந்த சுதேத்திரியம் என்பதற்கு. அதிலே எங்கள் முன்னோர்களை அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதைத்தான் நான் பேசினேன். ஆனால் அதற்கு முன்னதாக சில நிகழ்வுகளை உங்களுக்கு படிக்கிறேன். நூலிழையில் என்ன என்ன நடந்தது என்பதை அவர்கள் கண்முன்னே கீழ் சாதியினர் பட்டால் தீட்டு. கண்ணிலே படக்கூடாது. பறையர்கள் என்றால் தொட்டால் தீட்டு, சாணார்கள் என்றால் பார்த்தாலே தீட்டு. நான் பாரதி ராஜா அவர்களிடம் பணியாற்றிய பொழுது மானாபுர நல்லூர் என்று பொருணையாற்றின் கரையில் படப்பிடிப்பு. அப்போது ஒரு வயதான அம்மா ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். நான் படப்பிடிப்பின் ஓய்வில் அவரிடம் பேச்சு கொடுத்தேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், தம்பி எங்க காலத்துல இந்த மொட்டை அடிச்ச அந்த அம்மாக்கள் ஆத்துக்கு குளிக்க போவாங்க, போகும்போது அவங்க கையில ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்ச தரையில தட்டிக்கிட்டே ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து ஒத்து அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போவாங்க. அந்த சத்தம் கேட்டா நாங்க செடியிலையும் மரத்துலையும் பதுக்கி நிற்பார், எங்களை பார்த்தாலே அவங்களுக்கு தீட்டான் என்று ஒரு அம்மா சொன்னது என் வரலாற்று ஆவணம், என் கள ஆய்வில் கிடைத்த உண்மை. அதை நான் சொல்லாம, என் தமிழனுக்கு சொல்லாம நான் எப்படிடா சமூக நீதியை பற்றி பேச முடியும்? அததான் சொல்றாரு, இங்க பதிவு இருக்கு, இந்த புத்தகத்தை நீங்க இன்னைக்கு வர்றதுக்குள்ள அவ்வளவு விற்பனை ஆயிருக்குங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. சீர் உன்னுடைய அந்த முயற்சி இன்னும் இன்னும் வெல்லட்டும். இது தமிழில் மட்டுமல்ல, கேரளாவிலும் மலையாளத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கும் இன்னும் அந்த மூளைகளுக்குள் அந்த அறத்தை மனிதர்கள் மட்டுமல்ல, மக்கள்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிர்களும் நம் உடன் பிறந்தார்கள் என்ற நம்முடைய அந்த வலிமை மிக்க தமிழ் அறத்தை உலகத்திற்கு கொடுக்க பிறந்த நூல்தான் இந்த தெற்கின் புத்தர். அதுல இன்னும் சொல்லுகிறார், பெண்கள் தண்ணீர் குடத்தை இடையில் வைத்து சுமந்து செல்லக்கூடாது. புரிகிறதா? இப்படி தூக்கிட்டு போகணும், இடுப்புல வைக்க கூடாது. இந்த கொடுமையில இப்ப நினைச்சு பாருங்க, உங்க மகளுக்கு இப்படி செஞ்சே பாருங்க, ஒத்துப்பீங்களா? நம்ம தாத்தா ஒத்துக்கிட்டு இருந்தான், நம்ம பாட்டன் ஒத்துக்கிட்டு இருந்தான், நம்ம பாட்டி ஒத்துக்கிட்டு இருந்தான், அவதானே சுமந்தா. அந்த வலியை நாம் இப்போது மீட்டு கொடுக்காமல் இந்த தமிழ்நாட்டை மீட்க முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த சூழலில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள்? சிரிப்பதற்காக பல மேடைகள் இருக்கலாம், பட்டிமன்றங்கள் நடத்துவதற்காக பல மேடைகள் இருக்கலாம், ஆனால் இந்த நூல்களை போன்ற அந்த அறிவு செவ்வகத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய இந்த மேடைகள் தான் ஐயா நாளைய விடியலுக்கு உங்களுக்கு விதை போடும். காலணி அணியவும் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆத்து மணல காலில் செருப்பு இல்லாம கடந்திருக்கீங்களா? நான் சின்ன பையன், நான் கடந்திருக்கிறேன். அப்ப கூட நான் மேல போட்டிருந்த சட்டையை கழட்டி அதுல கொஞ்ச தூரம் நின்றுட்டு அப்புறம் கடந்த பையன்னா, என் பாட்டன் சுடுமணலில் நடக்க வைக்கப்பட்டிருக்கான். செருப்பு போடக்கூடாது அவனுடைய தெருவில். கீழ் சாதியினரான நீச சாதியினர் பெரும் தெய்வங்களை வணங்கவும் அக்கோயில்களுக்குள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டது. அதிலிருந்து பிறந்தவன் தான் நாராயணபுர. இதுல கூட பாருங்க, நம்ம தெய்வங்களை எல்லாம் சிறு தெய்வங்கள் என்கிறான், சரிதானே? அவன் தெய்வம் எல்லாம் பெருந்தெய்வம் என்கிறான். நம்மளுடைய கூலங்கள், வரகு, திணை, சாமை, கேழ்வரகு, அதுக்கெல்லாம் இப்ப என்ன பேரு? சிறு தானியம் இல்லையா? கூலம், கூல வணிகனார், சிறு கூலம். இன்பம், வள்ளுவனால் பேரின்பமாக சொல்லப்பட்ட இன்பம், சிற்றின்பம். அதைவிட உலகத்தில் என்னடா பேரின்பம் இருக்கிறது? அடுத்த உயிரை பெற்றுக் கொடுக்கிற இன்பம் தானடா உலகத்தில் பேரின்பம். நம்ம மனசுக்குள்ள மூளைக்குள்ள நம்முடைய அனைத்து சொற்களையும் அழித்து நொறுக்கி விட்டான். பாலைவனம், ஒரு தாய்மொழிக்குள் இன்னொரு சொல் போனால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பாருங்கள். பாலை வனம், அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க? டெசர்ட். ஒரு அந்நிய சொல் உள்ளே வரும்பொழுது உங்களுக்குள் தவறான பொருள் வருகிறது, டெசர்ட் என்று சொல்கிறோம். ஆனால் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கேரளாவின் அந்த மாவட்டத்திற்கு பெயர் பாலக்காடு. மலையாளி தமிழும் தமிழும் வைத்திருக்கிறான், தமிழன் தமிழையும் சமஸ்கிருதத்தை வைத்திருக்கிறான். அதெல்லாம் நாம் பாலை வனம் என்கிறோம், டெசர்ட் என்கிறோம். அவன் பாலை காடு என்கிறான். ஏன்? வெப்பாலை என்ற ஒரு மரம் அதிகமாக விளைகிற நிலம் என்பதால் அவன் பாலை காடு, பாலக்காடு என்று அவன் தமிழில் உச்சரிக்கிறான். நாம் தமிழ்நாட்டில் முருகனுக்கு சூர சம்சாரம் நடத்துகிறோம், ஆனால் பாலக்காட்டில் அந்த மலையாள அந்த மக்கள் முருகனை வழிபடுகிறது. அந்த சூர சமகாரம் என்பதற்கு இன்னும் தூய தமிழில் சூரன் தோர் என்று வைத்திருக்கிறார். நல்லூர் யாழ்ப்பாணத்திலே சூரன் தோர். உங்கள் தமிழ்நாட்டில், உங்கள் இதழ்களில், உங்கள் உரையாடல்களில் சூர சமகாரம். கனமழை பெய்யும் போது குடைபிடிக்கக்கூடாது. யார்? நீர் நிரம்பிய குளத்தில் இந்த கொடுமையெல்லாம் கேளுங்க, நடந்தது. அவர் ஒன்றும் பொய் சொல்லல, அவ்வளவு ஆதாரங்களை சேகரித்திருக்கிறார். இந்த காட்சியை பாருங்க. நீர் நிரம்பிய குளத்தில் உடைப்பு ஏற்பட்டால் அது குற்றம், தெய்வ குற்றம் என்று அறிவித்து தாழ்த்தப்பட்ட அடிமைகளை குளத்தில் உடைப்பெடுத்த இடத்தில் உயிரோடு போட்டு மூடி இருக்கிறார்கள். விடலாம் அவனுங்கள. நடந்த உண்மை ஐயா, கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் நடந்த உண்மை. என் உயிருக்கினிய விஜயகுமார் வந்திருக்கிறார் தமிழோசை, சயா மரணதையில் என்ற ஒரு நூலை பதிப்பித்திருக்கிறார். மலேசியாவில் ஜப்பானியர்களால் கொண்டு செல்லப்பட்ட தமிழர்கள் என்ன பாடுபட்டார்கள் என்ற வழியை அந்த நூல் சொல்லுகிறது. ஒரு 90 வயது மலேசிய ஒரு தமிழர் எனக்கு சொன்ன ஒரு காட்சி, ஒரு சிறு தவறு செய்துவிட்டார் ஒரு தமிழன், அவனை இங்கே நிறுத்தி வைத்து விட்டு ஒரு மேசைக்கு அருகே ஒரு ஜப்பானியர் நிற்பாராம். இவரை கண்ணை கட்டி கண்டாணி நீ ஓடி பிழைத்துக்குள் என்று நெட்டி தள்ளுவாராம். அவன் வேகமாக ஓடுவானாம். ஜப்பான்காரன் கையில் வாள் வைத்து என் தமிழன் கழுத்தை சீவுவானாம். உடன் ஓடிக்கொண்டே இருக்குமாம் என் தமிழன் தலை நம்முடைய சிறுதெய்வ கோயில்களில் வெட்டப்பட்டு துடிப்பதை போல் துடித்துக் கொண்டிருக்கிறது. சயாமரண ரயிலை தாங்கி படியுங்கள். உடைப்பு எடுத்துதான் அது மன்னனுக்கு தெய்வ குற்றமாம். அதற்கு என் மக்களை உடைப்பெடுத்த இடத்தில் போட்டு உயிர் நீக்கி அடைப்பு அடைத்த வலி இந்த நூலில் இருக்கிறது. ஒரு மன்னருக்கு இடர் ஏற்பட்ட போது தெய்வ குற்றம் காரணம் என அறிவித்து அதை போக்க பரிகாரமாக தாழ்த்தப்பட்ட சமூக குழந்தையின் 15 பேரை பலி கொடுக்க வேண்டும். உள்ள வாங்குறீங்களா? அப்பதான் இந்த புத்தகத்தை வாங்க முடியும். ஒரு சமயம் தாழக்குடி ஊரில் மேலாடை அணிந்ததற்காக சாம்பவர் எனக்குழு பெண் மாடத்தியை மாட்டுக்கு பதிலாக தங்கள் வயல்களில் கலப்பையில் பூட்டி உழுது சித்திரவதை செய்து கொன்றனர். நினைச்சு பார்க்க முடியுதா? இதே கதையைத்தான் நானும் சொன்னேன். என்னுடைய ஊரில் அந்த அக்ரஹாரத்துக்காரர்களுக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் இருந்த எங்கள் வாழ்க்கை அவர்களுக்கு சேவை செய்வதாக எங்கள் பாட்டன் பாட்டிகள் அவர்களுக்கு ஏரோட்டி கொடுத்து காலில் செருப்பு இல்லாமல் ஆடு மாடு மேய்த்து அவர்களுக்கு நெய் போட்டு பருப்பு போட்டு சாப்பிடுகிற வாழ்க்கைக்கு துணையாக இருந்தவர்கள் தான் எங்கள் பாட்டன் பாட்டிகள். என் ஊரில் அவர்கள் சொன்ன அதே வரலாறு. இங்கே என் தாய் நுகத்தடியில் மாட்டுக்கு பதிலாக கட்டி ஓட்டினார்கள். என் ஊரில் சிறு தவறு செய்து விட்டார். இந்த தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களில் யாராவது ஒருவர் அந்த நுகத்தடியையே முதுகில் வைத்து கைகளை இப்படி வைத்து கட்டி காலை பிணைத்து கட்டி சுடு மணலில் கொதிக்க கொதிக்க சுடுகிற மணலில் அவர்களை போட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த சுடு மணலில் போட்டு வேக வைப்பார்கள். அதற்கு அன்றைக்கு பெயர் உழப்பாரி. சிறு தவறு செய்தால் காலால் கிண்ணி போடுவது, கிண்ணி என்றால் வட்டம் போடுவது, அந்த வட்டத்திற்குள் அந்த குற்றம் செய்தவன் நிற்க வேண்டுமா? அதிலிருந்து கொஞ்சம் மயக்க வந்து கொஞ்சம் வெளியே வந்துவிட்டால் கூட சாட்டை கடியால் அடித்து இந்த வழிகளைத்தான் நான் அந்த மேடையில் பேசினேன். இப்பொழுது போன ஆண்டு ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் போன அந்த நூலோர்களுடைய உறவினர்கள் தங்களுடைய பேர குழந்தைகள் பேத்தி குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்து எங்களுடைய அம்மன் கோயிலுக்கு முன்னால் இதுதான் நாம் வாழ்ந்த ஊர், இதுதான் நாம் குளித்த மணிமுத்தா நதி என்று காட்டிவிட்டு போன படங்களை நான் வைத்திருக்கிறேன். அறிவுமதி பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை, மார்க்ஸ் எங்கெல்ஸின் பிள்ளை, நான் எதற்கு பொய் சொல்ல வேண்டும்? என் மண்ணில் நடந்த வரலாற்றை நான் பேசவில்லை என்றார். நான் எதற்கடா கவிஞன்? நான் எதற்கடா மேடையில் ஒலி வாங்கி முன் என்று நான் பேச வேண்டும்? அத்தனை சோகங்கள். என் ஊர் சுதேத்திரிய கிராமம் சொன்னேன். இது நான் சொல்வது பொய்யாக இருக்கலாம், ஆனால் காலச்சுவடு பதிப்பகம் இங்கே இருக்கலாம், நற்றினையில் கூட இருக்கலாம். ஐயா தமிழ் தாத்தா ஓவியசா அவர்கள் எழுதிய என் சரிதை என்ற நூல் தயவு செய்து படியுங்கள். முதல் அத்தியாயம் என் ஊர் எழுதுறாரு, தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு மன்னர் தன்னுடைய மக்களை பார்க்க சில ஊர்களுக்கு வருகிறார். ஒரு 4-5 ஊர்களை பார்த்து விட்டார். அடுத்து மதியம் உச்சி வெயில் அவர் ஒரு இடத்தில் அமர்ந்து ஓய்வெடுக்கிறார். பசிக்கிறது, உணவு பரிமாறச் சொல்லுகிறார், பரிமாறுகிறார், சாப்பிட்டு விட்டார். அப்போதுதான் ஒரு பார்ப்பனர் வருகிறார். நல்ல சாப்பாடு ஐயரே என்று மன்னன் சொல்லுகிறார். சாப்பிட்டீங்களா? ஏ இல்ல, இன்னைக்கு சனிக்கிழமை, ஒரு பொழுது விரதம் இருக்கணுமே, நீங்க சாப்பிட்டுட்டீங்களே மன்னா அப்படிங்கிறாரு. ஐயோ, அரண்மனையில இருந்தா சொல்லியிருப்பாங்க, இங்க நீ இப்ப வந்து சொல்றியே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்கிறார். அந்த நூலார் அறிவில் சிறந்தவர்கள் அல்லவா? என்ன சொல்கிறார் தெரியுமா? மன்னா, நீ ஒரு பொழுது உணவு சாப்பிட்டாயே, இந்த இடத்தில் 64 கல் கட்டிடங்களை கட்டு. அதுல இந்த சொத்துப்பட்டியில் இருக்கிற பிராமணர்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு அக்ரஹாரத்தை உருவாக்கு. அவனுக்கு 1000-2000 ஏக்கர் இங்க எழுதி வை. இந்த சூத்திர பசங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கொண்டு வந்து அவனுக்காக உழைக்க வை. அந்த ஒரு பொழுது நீ சாப்பிட்டதற்கு பரிகாரம் வந்துவிடும் என்று சொல்ற. அப்படி மன்னன் கொடுத்த, பார்ப்பனர்களுக்கு கொடுத்த ஊரின் பெயர்தான், நான் பிறந்த ஊரின் பெயர்தான் என்று என் தமிழ் தாத்தா உருவேசர் சொல்கிறார். அந்த ஊரின் பெயர் உத்தமதானபுரம். இந்த வழியெல்லாம் நாங்க சொல்லாம யாருக்கிட்டடா சொல்ல முடியும்? யாருகிட்ட சொல்ல முடியும்? என் தமிழ்கிட்ட தான் சொல்ல முடியும். அவனுக்கு இத்தகைய அரசியல் அறிவை ஊட்டாமல் நாங்கள் என்ன, இந்த மண்ணுக்காகவே உழைக்கிற பிரபாகரனை சாகடிக்க வேண்டும் ஒற்றுமை இல்லாமல்? முற்றும் முடிந்ததாய் நினையாதே, முத்து மூட்டிய நெருப்பு அணையாதே என்று எழுதினேன். முத்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? முத்து குமார். அவன் எங்கே பிறந்தான்? ஐயாவின் அந்த இனக்குழு வளையத்திற்குள் தான் ஐயா அவனும் பிறந்தான். காமராசர் ஐயா பிறந்தார் அந்த தூய மண்ணில் தான் அவனும் பிறந்தான். இன்னும் அந்த தோல் சீலை வரலாறு எல்லாம் ஐயா வழி சுமந்து சொல்லணும். அதெல்லாம் நம்ம பாமரன் சொன்னார்ல, பல்பு. அந்த பல்பு நாராயண குருவை ஒரு ஆன்மீக முழுமையாளராக ஆக இருந்த அவரை தந்தை பெரியாரின் பக்கமாக சமூக பார்வையில் திருப்பியது பல்பு. கோயில்களை கட்டியது போதும், அதில் என்ன செய்தாய்? அவனுடைய பெருங்கடவுள்களை, உனக்கு ஒரு பெருங்கடவுள் இருந்தால் நான் ஒரு பெருங்கடவுள்களை உருவாக்கி என் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை நீக்கி உனக்கும் எனக்கும் சமம் என்ற ஆன்மீக வழி நான் நிரூபிக்கிறேன் என்பதற்காகத்தான் அவர் அந்த பெருங்கோயில்களை கட்டத் தொடங்கினார். பல்பு அதை பார்த்தார். ஆனால் அது ஆன்மீகத்தின் வழி போனால் நாளை என்ன செய்வார்கள்? இந்த நாராயண குருவை புரட்சியாளனாக சொல்ல மாட்டார்கள், இந்த நாராயண குருவை சமூக சீர்திருத்தவாதியாக சொல்ல மாட்டார்கள். அவரையும் ஒரு கடவுளாக்குவார்கள். அந்த கடவுளாக்கி அவனை ஒரு மதத்தின் அடையாளத்தில் அவன் சாயத்தை மாற்றுவார்கள். அதன் அடுத்து அந்த மாநிலத்தின் மக்களுக்குள் தேவையற்ற ஒரு வாழ்வை அழிக்கின்ற மறுபடியுமான அந்த நூலோர் அரசியல் உள்ளே வருவதற்கு நாராயண குருவை பயன்படுத்துவார்கள் என்று விழிப்போடு இருந்தவர் பல்பு. குமாரன் ஆசன் அந்த படித்தாரே, அவர் படிக்க எவ்வளவு வேதனைப்பட்டார் என்பதை படித்து படித்து நான் முந்தா நாள் அழுதிருக்கிறேன். சின்ன சின்ன கல்வி அசைவுகளில் கூட அவரை படிக்க விடவில்லை. மருத்துவ கல்வி படிக்க, அதற்குள்ளும் திருவனந்தபுரத்தில் படிக்க வாய்ப்பில்லை. சென்னையிலே போய் அங்கேதான் படிக்கிறார். இதற்குள் இன்னொரு கதையை சொல்ல வேண்டும். ஓமந்தூரார் என்ற ஒரு முதலமைச்சர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் முதலமைச்சராக ஆன அந்த சூழலில் அவருடைய மனைவி இறந்து விடுகிறார். ஒரே ஒரு பையன் ஓமந்துரா ராமசாமி அவர்களுக்கு. படிக்க அனுப்புகிறார். எங்கே? வாவேசு ஐயர் என்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர். சுதந்திர போராட்ட வீரரில் அவர் எந்த அப்பழுக்கும் சொல்ல முடியாது. அவர் சேரன் மாதேவியில் ஒரு ஆசிரமம், குலக்கல்வி இல்ல ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துக்கு பேரு தமிழ் குருகுலம், தமிழ் குருகுலம். அந்த குருகுலத்தில் போய் யாரு, முதலமைச்சருடைய மகன் போய் சேர்ந்திருக்கிறார். ஒரு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மகன் அப்பா கிட்ட வர்றாரு, எனக்கு அங்க படிக்க திருப்பம் இல்லப்பாங்கிறார். ஏப்பா இல்லப்பா, அவங்க நூல் போட்ட பசங்களெல்லாம் தனியா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கப்பா, எங்களெல்லாம் தனியா உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்கப்பா, நாங்க ரெண்டு பேரும் ஒரே கல்வி தானப்பா படிக்கிறோம், எங்களுக்குள்ள என்னப்பா வேறுபாடு என்று அவன் சொல்லுகிறான். இதனை ஐயா கிட்ட சொல்லு என்ற பொழுது அந்த பையன் தந்தை பெரியாரிடம் சொல்கிறான். தந்தை பெரியார் ராஜாஜியிடம் சொல்லுகிறார். ராஜாஜி கேட்டு பார்க்கிறார், முடியாது, சனாதனம் வர்ணாசிரமம் அந்த கொள்கைப்படிதான் நான் நடப்பேன், நான் இரண்டு பேரையும் பிரித்துத்தான் நான் பந்தி வைப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த பையன் அங்கே படிக்க விருப்பமில்லை, எனக்கு அங்கே படிக்க விருப்பமில்லை அப்பா என்று ஒரு புரட்சிக்காரனாக அந்த சிறுவன் அப்பாவிடம் சொல்கிறார். காந்திக்கும் போகிறது இது, இன்னும் காந்திக்கும் போகுது, காந்தியும் சொல்றாரு அப்பையும் கேட்கல. அந்த பையன் ஒசூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு குருகுலத்தில் சேர்க்கிறார்கள். அங்கே நன்றாக படிக்கிறான். நந்தி ஹில்ஸ் என்ற ஒரு நந்தி மலை, அங்கே சுற்றுலாவிற்கு அழைத்து போகிற குழந்தைகளில் ஓமந்துரா பையனும் ஒருவன். சுற்றுலா முடித்து விட்டு கீழே வந்த பையன் ஒரு நச்சு சுரத்தோடு கீழே இறங்குகிறான். பெங்களூரிலே அவனுக்கு மருத்துவம் பார்க்கப்படுகிறது. பையன் இல்லை, பையன் இறந்து விடுகிறான். இங்கே பாமரன் சொல்லும் போது அந்த அடக்கம் செய்வதற்கு போகாத அந்த ஒரு கதையை சொன்னார். அதே கதை தானே ஓமந்துராருடைய கதை. பையன் இறந்து விட்டான், முதலமைச்சருக்கு செய்தி வருகிறது. அந்த முதலமைச்சர் என்று என்ன சொன்னான் தெரியுமா, எனக்கு மக்களின் பணி இருக்கிறது, எனக்கு நிறைய கோப்புகள் பார்க்க வேண்டிய பணி இருக்கிறது என்று சொல்லி தன் உடன்பிறந்தானை அனுப்பி, நீ போய் இறுதிச் சடங்கு முடித்து விட்டுவா என்கிறான். உடன்பிறந்தான் போய் எரித்து விட்டு அந்த சாம்பல் பொட்டலத்தை கொண்டு வந்து, இந்தா உன் மகன் என்று நீட்டினான். நீட்டியது ஓமந்துராருடைய உடன்பிறந்தான் கையல்ல, வர்ணாசிரமத்தின் கொலைக்கரம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கல்வி மறுக்கப்பட்ட வரலாற்றை பற்றி மட்டும் பேசினால் அது தமிழன் இளங்கோ ஒரு முழு புத்தகத்தை நமக்கு தர முடியும். ஆயிரம் குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் தமிழர்களுக்குள் இந்த தேவை, நம்மை யாரோ ஒருவன் எங்கோ இருந்து கொண்டு நம்முடைய அனைவரையும் ஒற்றுமை இல்லாமல் நம் இனக்குழுக்களை பிளவுபடுத்தி பிளவுபடுத்தி பிளவுபடுத்தி அப்பனும் மகனும் கட்டி பிடித்து புரள்கிறார்கள், இன்னொரு நாள் வந்து கட்டி தழுவுகிறார்கள், இன்னொரு இடத்தில் ஐந்து கூறு ஆறு கூறு ஒரு இனக்குழுவில், இன்னொரு இடத்தில் ஐந்து கூறு ஆறு கூறு ஒரு இனக்குழுவில், என்ன நடக்கும் இந்த தமிழ்நாட்டில் இப்படி இருந்தால்? அனைத்து இனக்குழுக்களும் தங்களுடைய சுயநலத்தை மறந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்து, நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்த தமிழர்கள், உலக தமிழர்கள் என்று நீங்கள் ஒற்றுமையாகாமல் இந்த தமிழ்நாடு ஒரு நல்ல அரசியலை, ஒரு நல்ல தலைவனை காண முடியாது. அந்த நல்ல தலைவனை உருவாக்குவதற்கான ஒரு நல்ல நூல் தான் திருக்கின் புத்தர். அதற்குள் இன்னும் இன்னும் இன்னும் எவ்வளவோ பேசலாம், ஆனால் நீண்ட நேரமாக வைகுண்டரையா காத்திருக்கிறார். அவருடைய புரட்சி தமிழை நாம் கேட்க இருக்கிறோம். பல்வேறு வகையான பொது தலைவர்கள் இவர்கள் எல்லாம். இத்தகைய பொது தலைவர்களை நாம் ஒன்று கூட்டி அனைத்து அரசியல் பேசுகிற தலைவர்களையும் ஒரு இடத்தில் அமர வைத்து இந்த தமிழர்களை வீணாக்குகிற அரசியலை நிறுத்துங்கள் ஐயா என்று சொல்ல வேண்டிய தகுதி ஐயா அவர்களுக்கு இருக்குது. நம்ம சாந்தலிங்க அடிகளாருக்கு இருக்கிறது. எனவே தாழ்த்தப்பட்டவன் யாரால் தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் யாரால் பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் யாரால் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், அந்த கேள்விக்கு பதில் தேடுங்கள். தமிழ்நாட்டின் அரசியல் வெல்லும். நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சி டீ கடை. ஆமாங்க, டீ கடை. இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகல பட பாடல்கள், அன்றாட நிகழ்வுகள் மற்றும் சிறந்த நகைச்சுவை துணுக்குகள் மற்றும் சிறுகதைகள் எல்லாமே இடம்பெறப்போகுது. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

0: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.
1: மாப்ள தள்ளி உட்காரு. பாண்டியனே ஒரு டீ.
2: ஓ போயிட்டானா?
1: ஏன் இந்த இடம் சேலுக்கு போகுதா?
2: ஏன் உங்க சீட் அங்க போய் உட்காராதா?
1: ஒரு விஷயம் பேசணும், தள்ளுங்க.
2: நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: அப்படியா? என்ன விஷயம்?
2: என் ஆளை பார்த்து ஒரு வாரம் சும்மாப்ல.
1: அதை விட ஜுஜிப்பு மேட்டர், அதை விட முக்கியமான மேட்டரோட நான் வந்திருக்கேன். யாரு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாடா?
2: சூப்பர்ரா. எப்ப கல்யாணம்?
1: கூடிய சீக்கிரமே. என்ன அதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு மாப்ள.
2: சட்ட சிக்கலா?
1: என் சிலுக்கு சிலுக்கு
2: இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர்.
1: காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப. உனக்கு அப்புறம் உன் மாயா, அதுக்கப்புறம் உன் பேர. நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்த இல்லையா?
2: உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா. உன் பின்னாடி ஒரு பொண்ணுதான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற.
1: என்ன பத்தி பேசு? யார பத்தி ஏதாவது பேசுன?
2: அப்படிதான் பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா.
1: ஆமா, வாழ் போல அது, நீ போல இது. போடா
2: கோடே
1: போச்சு,
2: அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான்.
3: அங்கிட்டு
1: போய் விளையாடவா?
2: கோடி தலைவர் மேல கை வச்சிலடா, சங்கத்தோட சட்டம் மேல பாயிண்டா.
1: சட்டம் பாயுமா? அப்ப தங்கத்தோட கணக்கு வழக்க காமிடா.
4: ஏய், முதல்ல டீக்கல்ல வாங்கின கணக்கு முடிங்கடா, அப்புறமே உங்க கணக்கு வழக்க பாத்துக்கிருமா? ஊருக்கு நாலு செல்லாதவன் இப்படித்தான் திருவாங்க போலப்பா. உசுர வாங்குறாங்க.
1: டீக்கல கரெக்ட்ல சங்க கௌரவத்தை அடமான வச்சு நம்ம மானத்தையே வாங்கிட்டேடா. சங்க செயலாளர்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்குடா.
2: எந்த சங்கத்துக்கு சார் நீங்க செயலாளர்? இப்போ உன்ன பதவி விட்டு தூக்கி பத்து நிமிஷம் ஆதரா என் பொட்டேட்டோ.
1: நீ என்னடா தூக்குறது? என் டொமோட்டா. நானே வெளியில போறேன்டா. எனக்குண்டு ஒரு கூட்டம், எனக்குண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுடா.
2: ஹேய், சங்கம் வச்சவெல்லாம் சரித்திரத்துல இடம்பெற முடியாதுடா. கத்துக்குட்டி, நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா.

0: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்க கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.
1: ஏங்க, இது இந்த தீப்பெட்டி விளம்பரத்துல வர விளம்பர படம்
2: தானே? இவர் தான் எங்க கொள்ளு தாத்தா வெட்டு புலி. நாங்க வீர பரம்பரைன்றதுனால புலிப்பால் மட்டும்தான் குடிப்போம். ஒரு நாள் ஆம்பளை புலின்னு தெரியாம பால் கலவன மடி பூச்சி இழுத்தாரு பாருங்க, அது வெறுப்புல கடிக்க வந்தது. அப்ப அருவா எடுத்து வெட்டிட்டாரு, அது அப்படியே படம் பிடிச்சோம். அப்புறம் அந்த தீப்பெட்டிக்காரங்க விளம்பரத்தை கேட்டாங்கன்னு நாங்க தான் ஃப்ரீயா கொடுத்து அனுப்பிட்டோம்.
1: ஓஹோ, அப்ப இது
2: அங்க செத்து போச்சுல ஆம்பளை புலி, அதோடைய பொண்டாட்டி புலி பழி வாங்கறதுக்காக வந்தது. எங்க தாத்தா பொம்பளை புலி எங்கிருந்து அடிக்கிறதுன்னு மிஸ்ஸஸ் வெட்டு புலி கிட்ட முறத்து கொடுத்து துரத்தடி சொன்னாரு. இத பத்தி பாட்டுல வந்துருது, நான் அப்புறம் பாடி காட்டுறேன்
1: வாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது.
2: ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல?
1: உண்மைதான், உண்மைதான் நம்புறேன்.
2: உலகம் தெரிஞ்ச புள்ள வாங்க.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.
2: அகர முதல எழுத்தில்

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல்

காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வழி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில் ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கன் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் கடமை என்று அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாள் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று
அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்சருக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜி.யு. போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகுரல் கொடுத்தும் பிற்று நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள்.
ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை, அறிவும் தேவை. கல்வி வேறு, அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக, முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது, ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர், காமராஜர், பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை. அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும் நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வரியார்க்குன்றியுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையழி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இண்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல்
அவருடைய இதயத்திலிருந்து ஒரு இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து, காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாடல்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு $2,000,000,000. அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து $79 இருந்த நிறுவனத்தின் பங்கு $17 சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து, செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவி அறிவுரு என்ற துறையை சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திருத்தி கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரெல்லாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு
எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன, மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள், மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டதிட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன.

சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும், அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும், அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர், சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து, சுற்றந்தழால் சுற்றி இருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து, ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது, ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது, ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து, இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும், தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அதுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து, பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும், பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்கும் வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக, அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குரலில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து, மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள்.
எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கும்.

பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பல் இன்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் வழியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தம் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை americantamilradio@gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான், துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான்.
2: அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு, கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதியா? ஐயோ, நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டு வந்துட்டமே, இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட்ட போய் நெருப்படி கேக்குறது?
3: தம்பி
2: யாரு?
3: தம்பி
2: ஐயா,
3: நெருப்பட்டி கேட்டீங்க?
2: ஆமாங்க, ஆமாங்க. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம்

0: அடிச்சு மழை பெய்து மத்த வச்சிடறையா? என்ன மனுஷன், ஐயோ தீப்பெட்டி வந்துருச்சுங்கயா, எடுத்துக்கிறேன். என்ன காலங்கண்ண,
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

கொண்ட பித்தத்தினால், காதல் யுத்தத்தினால், எனது ரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி. இரு கண் இருந்தால் வாசித்து போடி. கண் பார்த்ததும் கண்டை, கால் பார்த்ததும் உன்னை, பெண் பார்த்ததும் தள்ளி பின் பார்த்ததும், சுட்டாலும் மறக்காது நெஞ்சம், முற்றும் சொன்னதில்லை தமிழுக்கு பஞ்சம். கண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால், நெஞ்சை தண்டிப்பதால், தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன். நீ தீயள்ளி தின்னச் சொல் தின்பேன். உண்டென்று சொல் இல்லை நில்லென்று கொள், என்னை வாவென்று சொல் இல்லை போவென்று கொள். இன்மென்றால் உள்ளதடி சொர்க்கம், நீ இல்லை என்றால் வீடுகாடு பக்கம்.

0: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா, பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா, சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா, பருவத்தின் தோட்டத்தில் முதற்பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
1: இரவோடு நான் காணும் ஒளிவட்டம் நீதான், என் இரு கண்ணில் தெரிகின்ற ஒரு காட்சி நீதான். வார்த்தைக்குள் உண்டாடும் உள்ளடக்கம் நீதான், என் வாத்தியத்தில் இசையாகும் உயிர்மூச்சும் நீதான். தூரத்தில் மயிலிறகாய் தொட்டவளும் நீதான், என் பக்கத்தில் அக்னியாய் சுட்டவளும் நீதான். காதலுக்கு கண் திறந்து வைத்தவளும் நீதான்,

தமிழ் தேச உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் உழைத்தவர்களை, போராடியவர்களை காலம் காலமாக தமிழர்கள் மறந்து வருகிறார்கள். தமிழர்கள் மறந்து போன போராளிகளை, தலைவர்களை நினைவுபடுத்துவது நமது கடமை. நாம் மறந்து போன தமிழினத்தின் வரலாற்று தலைவன் தோடர் தமிழரசன் அவர்களை நினைப்பது நமது கடமை. புதுமை சமூகம் படைக்க பெரு நெருப்பாய் எழுந்த தோடர் தமிழரசன் அவர்களின் வாழ்வை, ஏகத்தை தமிழர்கள் நெஞ்சில் பதிக்க வேண்டியதும் நமது கடமை. தோடர் தமிழரசன் அவர்கள் சொல்வது போல, விடுதலை அரசியல் என்பது சலுகை அரசியல் அல்ல, ஓட்டு அரசியலும் அல்ல, ஆண்டையிடம் பிச்சை கேட்பதும் அல்ல. மக்களை அணி திரட்டி அதிகாரம் மாற்றத்தை உருவாக்குவது நமது அரசியல் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவனை வருகிற செப்டம்பர் 1, 2018 அவர் நினைவு நாளில் நாம் இந்த குறுந்தகட்டை வெளியிடுகிறோம். மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை நமக்கு முன்வந்திருக்கிறது என்ற பெரும் முயற்சியில் இந்த குறுந்தகட்டை, இந்த பாடலை நாங்கள் வெளியிடுகிறோம். தமிழ் தேச மக்கள் கட்சியின் சார்பில் இந்த குறுந்தகட்டை வெளியிடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இசையாய் இசையரசு ஸ்ரீபன்ராஜ், குரலாய் வெற்றி, எழுத்தாய் எழில் அமுதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி.

சமைத்தவரோ குப்பையின் ஓரம், ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாசனம், ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாசனம், அளித்தெழுத வந்ததுதான் செங்கொடியாகும்.

பிள்ளைகள் சங்கொழித்த ஓசைக்கின்று வயது 50, வயது 50. வயதாக வயதாக வாலிபமாகும் வரலாறே மானுடத்தின் தத்துவமாகும். எனவேதான் வெண்மணி போல் அக்கினி குண்டம், எனவேதான் வெண்மணி போல் அக்கினி குண்டம். எத்தனையோ தாண்டியும் நம் யாத்திரை தொடரும், யாத்திரை

எதிர்ப்படும் போதும் வேதனையின் தடைச்சுவர்கள் எதிர்ப்படும் போதும் தஞ்சை தந்த தியாகிகளே உம் திருநாமம் தஞ்சை தந்த தியாகிகளே உம் திருநாமம் உச்சரித்தால் நெஞ்சில் வரும் ஒளிப்பிரவாகம் ஒளிப்பிரவாகம் பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன்வய

அந்த மூணு குஞ்சுல மூத்த குஞ்சுக்கிற தேடி மூணு மலை சுத்தி வந்தேன், நடு குஞ்சுக்கிற தேடி நாலு மலை சுத்தி வந்தேன், இளைய

ரெண்டும் கண்ணிக்குள்ளே ரெக்க ரெண்டு மாரடிக்கே, ரெக்க ரெண்டு மாரடிக்கே, ரெக்க ரெண்டு மாரடிக்கே. நாம் பெத்த மக்கா அழுத கண்ணீர் ஆறா பெருகி, ஆனை குளிப்பாட்ட குளமா பெருகி, குதிரை குளிப்பாட்ட ஏரி பெருகி, எருது குளிப்பாட்ட பள்ளம் பெருகி, பன்னி குளிப்பாட்ட